நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 18 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 25 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 9 தேதி வியாழக்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ். கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ். வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரமிப்பது காலை 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

0: உட்பகை உண்டான குடியானது நாளடைவில் அறத்தினால் அறாவப்படும் இரும்பு போல தேய்ந்து வலிமை குறைந்துவிடும். குறள் எண் 888 அதிகாரம் உட்பகை.
1: அறம் பொருத பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி.
0: உட்பகை உண்டான குடியானது நாளடைவில் அறத்தினால் அறாவப்படும் இரும்பு போல தேய்ந்து வலிமை குறைந்துவிடும். குறள் எண் 888 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை 19 காலை இதில் தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசுவாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல், நகர்வலத்தில் சென்னை விமான நிலையத்தில் 5வது புதிய முனையம், சி அனுசூயா அவர்கள் எழுதிய செய்தி, கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02, 8:30 திரைகாணம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 அரங்கை செய்ய நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹர்ஸில் காலை 10:02 முத்து சிதறல், முற்பகல் 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் பி லக்ஷ்மிஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 என் உயிர் தோழி, நவீன கால சாதனை பெண்கள் பேராசிரியை வாசுகி அவர்களின் உரை, தொடர்ந்து வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும், வழக்குரைஞர் மினிலா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:15 மாலை 5:30 திரைகாணம், 2:55 வானிலை, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 7 திரைகாணம், 6:40 மனதில் இன்றவை, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப அனுராதா அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர் அப்பாவின் நடிப்பு நாடகம் கேட்கலாம், எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷவர் ரெயின்போ, 8:10 விம்பிள்டன் டென்னிஸ் 2026 விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒளிப்பதிவு, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள், நண்பகல் 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம் குறித்த தகவல் இடம்பெறும், 12:05 ஹாய் ஸ்நேகிதியே,

0: மணிக்கு திரைகானம், 2:15 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பான கருத்தடை முறைகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா ஐயப்பன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:05 மியூசிக் பை த பி வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். நூறு.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நண்பகல் 12:00 திரைகானம், முன்னதாக 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் டாக்டர் விஸ்தாலி சங்கர ராவ் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 1:10 இசைமலர் டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள், தொடர்வது 6:00 செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் பிற்பகல் 2:30 சேர்த்து வைத்த செல்வம், இதில் நாம் முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்திலிருந்து. 3:00 திரைகானம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 5:00 அரங்கி செய் நிகழ்ச்சியில் பார்கவி பாலசுப்ரமணியம் அவர்களின் சித்திரவீணை செய்ய இடம்பெறும், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, முன்னதாக 6:10 விஸ்லேஷன், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம், ஏஐ அண்ட் மீ லேர்னிங் டுகெதர் உரை வழங்குபவர் ஏ ஹீரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஏ ஜனா மேரி, மியூசிக்கல் டேலண்ட் சஹானா கார்த்திக் பாட்டு, ரினியூவபிள் எனர்ஜி பவரிங் ஏ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் உரை வழங்குபவர் எஸ் ஆர் விபிஷ்ணவ். 7:50 செய்தி கதமம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கலரங்கம், 10:02 என் கி

கேள்விக்கு என்ன பதில்? 11:02 என்றும் இணைவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூந்தென்றில், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். எமது டெல்லி நிலையத்திலிருந்து.

0: first Indian in 36 years to reach the boys' singles quarterfinals at the Wimbledon Juniors 2026. The 18-year-old Paparkar defeated Japan's Ryo Tabata 6-2, 6-1 in just 52 minutes in the pre-quarterfinals. India's march towards its 100th Grandmaster gathered momentum on yesterday, with 17-year-old Ashwath S from Kanyakumari becoming the country's 98th Grandmaster after clinching his final GM norm at the 2026 Pune International Grandmaster Round Robin. Needing a win in the final round, Ashwath defeated USA's FM Kannan Vaidyanathan with the black pieces to complete the Grandmaster title requirements. He finished the tournament with 7 points from 9 rounds, recording 6 wins, 2 draws and 1 loss to secure second place. In men's cricket, India will face England in the 4T20 International of the Five Match Series at the County Ground in Bristol tonight. The match will begin at 10 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர்ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: நம் எல்லாருடைய கோபமும் நம்மையும் பிறரையும் துன்புறுத்துகிறது. இது மறக்க முடியாத உண்மை. கோபம் நம் வசம் இல்லை, கோபத்தின் வசம் நாம் இருக்கிறோம். கோபத்தோடு எழுபவர்கள் நட்டத்தோடு உட்காருவார்கள். கோபம் நிதானத்தை நிலைகுலைய வைக்கிறது, நிதானத்தை கலைக்கிறது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருப்பதே ஞானம். ஒருவர் ஞானி ஒருவரிடம் வந்தார், எனக்கு ரொம்ப அவசரமாக ஞானம் தேவைப்படுகிறது, அதை உடனடியாக எனக்குள் உண்டாக்க முடியுமா என்று கேட்டார். ஏனப்பா இவ்வளவு அவசரம், அவ்வளவு அவசரமாக நீ ஏன் ஞானத்தை பெற வேண்டும்? பெரிய முதலீட்டில் புதிய வியாபாரம் ஒன்றை தொடங்க இருக்கின்றேன். வியாபாரத்தை நிதானமாக கவனிக்கும் பக்குவம் என்னிடம் இல்லை. மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் தந்தைக்கும் உடல் நலமில்லை. எனவே எவ்வளவு சீக்கிரம் நான் ஞானம் அடைய வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் ஞானம் அடைய வேண்டும். அப்போதுதான் என்னால் நிதானமாக வாழ முடியும். சீக்கிரம் ஞானம் அடைய சீக்கிரமாக ஒரு வழியை சொல்லுங்கள். ஞானி நிதானமுடன் அவரிடம் குறைந்தபட்சம் ஓராண்டாவது தேவைப்படும் என்றார். வந்தவரோ ஞானியிடம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஓராண்டு வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் ஞானம் பெற ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். ஞானியோ, இந்த அளவிற்கு உன்னிடம் அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க நீ குறைந்தது 5 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்றார். வந்தவரால் ஞானியின் பதிலை ஏற்க முடியவில்லை. இந்த மனிதர் நம் நிலையையும் அவசரத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாரே என்று கோபப்பட்டார். ஞானியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் நிதானமாகச் சொன்னார், இவ்வளவு அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றார். வந்தவருக்கு குழப்பம். அப்படியானால் நான் என்னதான் செய்வது என்றார் தடுமாற்றத்துடன். ஞானி கருணையோடு சொன்னார், உன்னை நோகடிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல, உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இப்படியெல்லாம் சொன்னேன். நான் சொல்வதை கவனமாக கேள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் சீற்றமும் இருக்கும். கோபமும் சீற்றமும் இருக்கும் வரை நிதானம் பாதிக்கப்படும். அவசரப்படுவதை நிறுத்து, உன்னை நீயே திரும்பி உள்முகமாக பார், அவசரம் குறையும். நிலநடுக்கத்தைப் போல ஒவ்வொரு கோபத்திலும் அகநடுக்கம் ஏற்படும். நாடி நரம்புகள் உலுக்கப்படும். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கொதிக்கும். இதனால் யாருக்கு என்ன பயன்? சற்று சிந்தித்தால் தடுமாற்றம் எவ்வளவு, கோபம் எவ்வளவு, கோபத்தால் இழப்பு எவ்வளவு, எரிச்சல் எவ்வளவு, எரிச்சலால் நட்டம் எவ்வளவு என புரியும். நம்மிடம் இருக்கும் குறைகளையும் தவறுகளையும் கண்டுபிடித்துவிட்டால் நாம் நிதானத்திற்கான முதல் படியை அடைந்து

விட்டோம் என்று பொருள். தடுமாற்றம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள திறந்த மனம் வேண்டும். அதையும் தாண்டி நம்மிடம் தடுமாற்றம் எந்த வகையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் கண்டுகொண்டால் நிதானத்தை நோக்கி நிதானமாக நடைபயிலத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள். தடுமாற்றத்தை தாண்டினால் நிதானம் நம்மை வரவேற்கத் தொடங்கிவிடும். தடுமாறினாலும் பரவாயில்லை, தடுமாற்றத்திற்குள் தைரியமாக விழிப்புணர்வுடன் நுழை

இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. பாடல்கள் ஒலிக்கும் நேரம் 6:15. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வசுந்தரா ராஜகோபால் பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. ஆகாஷ்வாணி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 25 நாள் வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
1: விவசாயிகளே, இந்த ஆண்டிற்கான கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் ஜி கனக சுகிலா அவர்கள் வழங்கும் தகவல்.
3: நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஒவ்வொரு வருஷமும் கோமாரி தடுப்பூசி 6 இடைவெளியில வருஷத்துக்கு 2 போடப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா ஏற்கனவே சுழற்சியில 8 நம்ம போட்டாச்சு. கோமாரி நோயினா என்ன, அது எந்தெந்த மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதோட அறிகுறிகள் என்ன, அதோட தடுப்பூசி எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் குறித்து இப்ப பார்க்கலாம். கோமாரி நோய் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்நோயானது மாட்டினம், ஆட்டினம் மற்றும் பன்றி இனங்களில் வாய் மற்றும் கால் பகுதிகளில் கொப்பளங்களை ஏற்படுத்தும். இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் ஏற்படும். மாடுகள் அசை போடாமல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும். கால்நடைகளின் குழம்புகளுக்கிடையே கொப்பளங்கள் உருவாகி பின்னர் அது புண்ணாகிவிடும். கறவை மாடுகளில் மடிகளிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். மேலும் பால் உற்பத்தி குறைவதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. 2011 முதல் கோமாரி தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020 முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ், அதாவது NADCP திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 8 கோமாரி தடுப்பூசி பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு 9 கோமாரி தடுப்பூசி பணி ஜூலை 1 தொடங்கி ஜூலை 31 வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுபட்ட கால்நடைகளுக்கு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். மாநிலத்தின் தகுதியுள்ள 4 வயதிற்கு மேற்பட்ட, அதாவது 4 மேற்பட்ட கன்றுகள், சுமார் 90 பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின்

0: கழிவுறை கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காதுவில்லை இயர் டேக் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை விவசாய பெருமக்கள், கோமாரி தடுப்பூசி பணியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து தங்கள் மாட்டினங்களை காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல்கள் தெரிந்திட தங்களுக்கு அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் டி கனக சுகிலா அவர்கள் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண் புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கி விடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: பசுந்தீவனத்தில் கறவை மாடுகளுக்கு வேண்டிய புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து மற்றும் உயிர்ச்சத்து, குறிப்பாக உயிர்ச்சத்து ஏ அதிக அளவில் உள்ளது. இந்த உயிர்ச்சத்து ஏ கறவை மாடுகளின் கருமுட்டை உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது.
2: கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப. அனுராதா அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில்

0: தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக

0: சுய வேலை வாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள்.
1: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்து அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கோம்.
0: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
2: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஒரு 60,000 வரையும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்டு டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது.

0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: பாம்புகளின் கண்ணமைப்பு மிகவும் மாறுபட்டது. அசைவற்ற பொருட்களுக்கு இவை அஞ்சுவதில்லை. கொம்பேரி மூக்கன், சாரை பாம்பு போன்ற மெல்லிய துடிப்பான பாம்புகளுக்கு அமைந்திருக்கும் கூர்மையான பார்வை, விரியன்கள், மலைப்பாம்பு போன்ற தடித்த உடலுடைய பாம்புகளுக்கு இருப்பதில்லை. பாம்புகளுக்கு இவற்றின் நுகர்ச்சி திறனே முக்கிய பங்காற்றுகிறது. பகலாடிகளுக்கு உருண்டையான விழிகளும் பல்லி போன்ற இரவாடிகளுக்கு நீள்வடிவ கண்களும் அமைந்துள்ளன. இரவாடி பாம்புகளான வைப்பர் வகைகளுக்கு படுக்கை வாட்டத்தில் கண்கள் அமைந்துள்ளன. பல்லி, பாம்பு, உடும்பு, அரணை போன்றவற்றிற்கு மூடி திறக்கும் விழிகள் இல்லையெனினும் கீழ்கண்களில் ஒரு மெல்லிய சவ்வு திரை கண்களுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. இரவாடிகளான முதலைகளுக்கு டேப்டம் என்ற சிறப்பு செல் மூலம் குறைந்த ஒளியை வாங்கி பார்க்க வைப்பதுடன் நீரில் நீண்ட நேரம் இருப்பதற்குரிய தகவமைப்பை பெற்றுள்ளது. இரவாடிகளாக பரிணமித்துள்ள ஆந்தை, வௌவால், முள்ளம்பன்றி, பக்கிக்குருவிகள், மின்மினி பூச்சிகள் மட்டுமின்றி குறைந்த ஒளியிலும் பகலிலும் வேட்டையாடும் புலி, சிறுத்தைகளுக்கு பார்வை திறன் மேம்பட்டுள்ளதால் சிரமமின்றி வேட்டையாட முடிகிறது. பேருயிரான யானைகளுக்கு மோப்பத்திறன் சிறப்பாக வளர்ச்சி அடைந்துள்ளதால் பார்வை திறன் குறைந்தே காணப்படுகிறது. ஆந்தையின் உருண்ட அழகிய கண்கள் தென்கண், கடல்கண் என்று சங்க இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. அதிகமாக காணப்படும் பறவைகளுக்கு பெரிதாகவும் உள்ள கண்கள் மஞ்சள் நிறத்தில் வேட்டையாடி பறவைகளுக்கும், புறாக்களுக்கு இளஞ்சிவப்பு நிறத்திலும், கடற்காகங்களுக்கு பச்சை நிறத்திலும், ஆந்தைகளுக்கு கருஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலும், கழுகுகளுக்கு வெள்ளை நிறத்திலும் உள்ளன. தலைப்பகுதியில் கண்கள் அமைந்துள்ள இடமும் நிறங்களும் அவற்றின் உணவு பழக்கத்துடன் நெருங்கிய தொடர்புடையதாக உள்ளது. பெரும்பாலான பறவைகளுக்கு இருகண் காட்சி உள்ளதால் தொலைவில் பொருட்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே அருகிலுள்ள பொருட்களையும் பார்க்கும் திறனையும் பெற்றுள்ளன. ஆந்தைகளுக்கு 60 முதல் 70 பாகை அளவிற்கும், கிளிகளுக்கு மிக குறைவாக 6 முதல் 10 பாகை அளவிற்கும் பார்க்கும் திறன் அமைந்துள்ளது. இரவாடிகளான ஆந்தைகளுக்கு மனிதர்களுக்கு இருப்பதைப் போல முன்பக்க பார்வையும், பெரிய உருண்ட விழிகளையும், குறைந்த ஒளியிலும் ஊடுருவி பார்க்கும் திறன் மிக்கதாக உள்ளன. ஆந்தைகளுக்கு விழி உருண்டைக்கு பதில் சுருங்கி விரியும் தன்மை கொண்டுள்ள குழல் விழியில் அமைந்துள்ளன. தலையோடுதான் பார்வையை திருப்ப இயலும். கழுத்தெலும்புகள் ஒரே மூட்டால் இணைக்கப்பட்டுள்ளதால் தலையை பின்பக்கம் முழுமையாக திருப்பி பார்க்க ஆந்தைகளால் முடிகிறது. அதிக உயரத்தில் பறக்கும் வேட்டையாடி பறவைகளின் கண் பார்வை மிகவும் கூர்மையானது. கூடுகளுக்கு தேவையான பொருட்களை சேகரித்து வேகமாக பறந்து வரும் தூக்கணாங்குருவிகள் கூடுகளுக்கு அருகில் வந்தவுடன் எந்த ஒரு முன்னெடுப்புமின்றி கூடுகளுக்குள் சட்டென நுழைவதை அதன் பார்வை திறனோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். உணவுச் சங்கிலியின் உச்சத்தில் உள்ள வேட்டையாடியான புலியின் வேட்டையின் பார்வை மிகவும் முக்கியமாக அமைந்துள்ளது. பெரிய உருண்டையான அசைவுகளை உணரும் திறன் கூடுதலாக இருக்கிறது. விழித்திரையில் உள்ள ஒளியை வாங்கி குறைந்த வெளிச்சத்திலும் காணும் திறனை அவற்றின் கண்கள் அளிக்கின்றன. கண்களில் உள்ள வில்லை வளைவு விழித்திரைக்கு பின்னுள்ள ஒளியை பிரதிபலிக்கும் தளன் என இருட்டிலும் புலிகள் சிக்கலின்றி காண வழி செய்கிறது. ஆனால் மனிதர்களுடன் ஒப்பிடும்போது நிறங்களை வேறுபடுத்தி காணும் திறனோ துல்லியமோ புலிகளுக்கு கிடையாது. இறை உயிரினத்தை பின்தொடரும் போது சில வேளைகளில் வேகமாக திரும்ப வேண்டியுள்ளதால் புலிகள் தூரத்தை மிக சரியாக கணக்கிட வேண்டியுள்ளது. இதற்கு புலியின் இரு கண்களும் முன்னோக்கி மனிதர்களைப் போல அமைந்திருப்பதால் தூரங்களை துல்லியமாக காண முடிகிறது.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
1: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு 38.8 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.8 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 73%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு 39.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.1 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 30.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.4 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 62%. சென்னைக்கும் அந் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும்.

சில இடங்களில் லேசான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் நாம் ரசிக்கவிருப்பது புத்தம் புது காலை. ஒலிக்கும் இந்த நேரம் 7 மணி. தற்காலிகமானவற்றை பின்பற்றுபவர் நிரந்தரத்தை இழக்கிறார் என்கிறார் கியோத்தே. தற்காலிகமானவற்றை பின்பற்றுபவர் நிரந்தரத்தை இழக்கிறார். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. தற்காலிகம் எது, நிரந்தரம் எது, அவரவர் மனதை பொறுத்தது.

மூக்குத்தி அம்மன் படத்திற்காக ஜெயராம் பாலசுப்ரமணியன் பாடியிருந்த பாடலை கேட்டோம். இனி வருவது சித் ஸ்ரீராம் கிரீஷ் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் நெற்றிக்கண் இந்த படத்திலிருந்து.

0: தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
1: இசை என்பது மனிதன் பேசத் தொடங்கும் காலத்திலேயே இயைந்து வளரத் தொடங்கியது. மொழியின் உன்னத நிலையே இசை. காற்று தன்னங்கீற்று வழியாகவும், மூங்கிலில் வண்டுகளால் துளைக்கப்பட்ட துளைகள் வழியாகவும், ஆற்றில் நீரலைகள் மீது மோதி எழுப்பும் ஒலிகளாலும், காற்று கடலை கடையும் போது உண்டாக்கும் ஆர்ப்பரிக்கும் ஓசைகளாலும் மனித மனம் துன்பம் மறக்கும். மழலைகளின் இனிய குரலிலும் இன்பம் பிறக்கும். மலை சிகரங்களின் மீது அரைந்து திரும்பும் போது புது புது இசை எழுப்புகிறது. குயிலின் இசை கேட்டால் இதயம் சிலிர்க்கிறது. மலையின் மீதிருந்து வீழும் அருவிகள் பூமியின் சமபரப்பில் ஆறாக ஓடும்போதும் இசை எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இசை என்பதை ஒழுங்கமைக்கப்பட்ட ஓசை எனலாம். இயற்கையில் எழுந்த இசையை கருவிகளால் கேட்கப்பட விரும்பிய மனிதன் இசைக்கருவிகளை உருவாக்கினான். மூங்கில்களில் துளையிட்டு புல்லாங்குடலாக்கி காற்றை செலுத்தினான். காற்று கருவிகளாக நாதஸ்வரம் போன்ற கருவிகளையும், பறை போன்ற தோல் கருவிகளையும், நரம்பு கருவிகளையும், உலோகத் தகடுகளை மோதி எழுப்பி கஞ்சக் கருவிகளையும் உண்டாக்கினான். கடம் போன்ற கருவிகளையும் பயன்படுத்தினான். குரல் வன்மையால் இனிய பாடல்களை இசைத்தான். பாடலில் சுவையூட்டி வேறு வேறு பண்ணமைத்தான். பின் ராக தாளங்களில் பாடி இனிமை ஊட்டினான். நாட்டுப்புற பாடல்களாக இயற்கையுடன் சேர்ந்து மனம் விரும்பியபடி வேலைகள் செய்யும்போது களைப்பு தெரியாத வண்ணம் இருக்க வேண்டி பாடிக்கொண்டு இருந்தவன் பாடல்களில் மெருகேற்றப்பட்டு அளவீடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அழகுணர்வு மிகப்படுத்தப்பட்டு மாற்றம் அடைந்தது. இசையும் பாடலும் மனிதனின் வாழ்வு முழுவதும் நிறைந்திருந்தது. சங்க காலத்தில் ஐவகை நிலம், ஐவகை பண் என அமைத்து வாழ்ந்தனர். உணர்வுக்கு ஏற்ற வகையில் இசைத்தனர். ராகங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டன. பண் ராகமானது என்னென்ன நேரத்தில் என்னென்ன வகை ராகத்தில் பாட வேண்டும் என்பதும், எந்த வகை ராகத்திற்கு என்ன பயன் என்பதும் கூறப்பட்டது. மனிதனின் மனநிலைக்கு ஏற்றவாறு பாடப்பட்டன. இசை மேலும் மேலும் உயர்ந்து உன்னத நிலையை அடைந்தது. எல்லையில்லாமல் உலகமெங்கும் விரிந்து ஒலித்தது. மழை சொல்லை சிறப்பித்து குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள். மழை சொல் கேளாதவர் என்றார் வள்ளுவப் பெருந்தகை. எத்தனை எத்தனையோ காலத்திற்கு முன்பே இசையும் இசைக்கருவிகளும் தோன்றிவிட்டன. இசையின் நோயை போக்கியது. குழலூதும் கண்ணன் ஆவினங்களை மேய்க்க புல்லாங்குழலையே பயன்படுத்துகிறான் எனில் இசைக்கு விலங்குகளும் கட்டுப்படும் என்பது தெளிவு. அறவங்களை ஆட்டி வைக்க மகுடி ஊதினான். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறை அன்பர்களும் இசைப்பாடல்களால் இறைவனையே வசப்படுத்தினர். பரிபாடல் பண்ணமைத்து பாடும் செய்தியை காட்டுகிறது. இழுக்குடை பாட்டுக்கு இசை நன்று என்பார்கள். பாடல் சொற்கள், வரிகள், பொருள் போன்றவை மாறுபட்டாலும் இசை இன்பத்தால் நிலைத்துவிடும். சில நேரங்களில் காலையில் ஏதாவது ஒரு பாடலை கேட்டால் கொஞ்ச நேரம் கழித்து நாமும் முணுமுணுப்போம். எப்படியோ அது நம் உள்ளம் வரை சென்றுவிடும், உதட்டில் வந்துவிடும். சில இரவுகளில் ஏதோ ஒரு பாடல் உள்ளத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். சில வரிகள் மறந்துவிட்டால் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்ப்போம். ஒத்திசைவான இசையுடன் பாடப்பட்ட பாடலை ஒருமுறை எப்போதோ கேட்டிருந்தாலும் அது நம் உள்ளேயே எதிரொலித்து கொண்டே இருக்கும். இசை எல்லா வயதினரையும் இழுக்கும், நம் பணிகளை லேசாக்கும், உள்ளத்தை ஒருமைப்படுத்தும், அமைதிப்படுத்தும், மேம்படுத்தும். கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடல் உள்ளத்தை நெகிழ்விக்கும். பட்ட மரங்கள் தளிர்க்கும் கீதம் என்னும் வரி அறிவியல் படி இசையால் தாவரங்கள் வளர்கின்றன, மகிழ்கின்றன என்பதை உறுதிப்படுத்தும். வீரம், விவேகம், அன்பு, அருள்

0: இன்பம், துன்பம், சமநிலை, இறைபக்தி போன்ற பல வகைப்பட்ட உணர்வுகளை தட்டி எழுப்பவல்ல இசையை நாம் கவலைகளை வெல்ல, இன்பம் மீதூர, களைப்பை மறக்க, அனைத்து உயிர்களிடமும் அன்பு தழைக்க பயன்படுத்துவோம் ஆக.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி

0: மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின்போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டு திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள்

0: ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2nd மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4th 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ காப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 104 MHz ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்த புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: வாழ்விற்கு. காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: ஸோ நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக தைராய்டு கேன்சர் வந்துச்சுன்னா நம்ம பயப்பத்துக்கு ஒன்றுமே இல்லை. சொன்ன மாதிரி வெரி குட் கியூர் ரேட், ஆல்மோஸ்ட் 90% அப்வர்ட்ஸ் கியூர் ரேட். வேறு எதுலேயுமே நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது. ஸோ வந்துச்சுன்னா பெஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட காமிச்சு அதை வந்து கேன்சர்ன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஊசி டெஸ்ட் பற்றி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சில பிளட் டெஸ்ட் அந்த இதுக்கு பர்ஸ்பெக்டிவாக பண்ணுற மாதிரி சில பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும். மேபி ஒரு பேசிக் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணிடணும், என்ன அவைலபிளோ அது பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம டயக்னோசிஸ் வந்து தப்பணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்டயோ இல்லை தெரிஞ்ச டாக்டர் போய் பேசுனா அவங்க கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு. பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து அறுவை சிகிச்சை தான். ஆப்ரேஷன் பண்ணி இந்த கிளாண்டை ஃபுல்லாக எடுத்தால் அதை குணப்படுத்திக்கிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. ஸோ அறுவை சிகிச்சை தான் தைராய்டு கேன்சருக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னு ஒன்றும் இல்லை, பட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஃபஸ்ட் சாய்ஸ். ஒன்ஸ் இந்த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணி இந்த தைராய்டு கிளாண்டை நம்ம எடுத்துட்டா அதுக்கப்புறம் சில சாப்பாடு வழிபாடுகள் இருக்குது. அதாவது இந்த தைராய்டு கிளாண்ட் கேன்சருக்கு அப்புறம் உடம்புல வந்து அயோடின் தெரப்பின்னு ஒன்று தர வேண்டிய ஒரு ஆப்ஷன்ஸ் உண்டு. இந்த அயோடின் தெரப்பி கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து அயோடின் கண்டென்ட் உடம்பாக கம்மியாக சாப்பிடணும். லைக் ஃபிஷ்ஷு எந்தெந்தெல்லாம் காஃப் சிரப்லாம் சொல்லுவாங்க, எதுலலாம் வந்து அயோடின் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகுதோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். அதர்வைஸ் ஒன்ஸ் த ட்ரீட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட் யூ கேன் ஹேவ் அ நார்மல் டயட். உடற்பயிற்சியே உடம்பு நல்லது தான், ஜென்ரலாக எல்லாரும் பண்ணாலும் நல்லது தான். இந்த கேன்சர் ரிலேட்டடாக உடற்பயிற்சி ஒன்றுமே இல்லை. பட் அஃப்கோர்ஸ் எஸ் நீங்கள் ஒரு தடவை சர்ஜரி பண்ணி அது அந்த புற்றுநோய் எடுத்துட்டா ஃபிட் ஆகுது எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ உங்களால் என்ன டாலரேட் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணால் போதும். லைக் பிரிஸ்க் வாக்கிங் அது மாதிரி உங்களால் என்ன டாலரேட் பண்ண முடியுமோ அது பண்ணால் போதும். ஒன்ஸ் தைராய்டு கிளாண்டை எடுத்து தான் திருப்பியும் தைராய்டு கிளாண்ட் வளராது. எடுத்தது எடுத்தது தான் திருப்பியும் வளராது. பட் சம்டைம்ஸ் இந்த கேன்சர் உடம்புல எப்படி ஸ்ப்ரெட் ஆனால் கழுத்தில் இருக்கிற நெறிக்கட்டிகள் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகும், லிம்ஃப் நோட்ஸ்னு சொல்லுவாங்க, அது மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம வந்து இனிஷியலாக அந்த தைராய்டு கேன்சருக்கு சர்ஜரி பண்ண பார்த்து நெறிக்கட்டில் கேன்சர் இருந்ததுக்காது. ஸோ நம்ம தைராய்டு கிளாண்டை மட்டும்தான் எடுத்திருப்போம். பட் சில ஆண்டுகள் பிறகு நெறிக்கட்டில் மேபி கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு மேபி. பட் அது மாதிரி வந்துச்சுன்னா தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த நெறிக்கட்டிகளுக்கு மட்டும் எடுக்கணும். எடுத்துகிட்டு திருப்பியும் க்ளோஸ் ஃபாலோப் வச்சுக்கணும். க்ளோஸ் ஃபாலோப்னா ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ், ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் எங்கே அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் அந்த டாக்டர் போய் நீங்கள் பார்த்துக்கணும் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ் டைம். இந்த தைராய்டில் மூணு விதமான கேன்சர்ஸ், பேப்புலரி தைராய்டு கேன்சர், மெடுலரி கேன்சர், அனாப்ளாஸ்டிக். இந்த மெடுலரி கேன்சர் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். இது வந்து ரீசர்ச் ஆர்டிகல்ஸ் பேப்பர்ஸ் என்ன சொன்னால் ரன்ஸ் இன் ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. ஸோ மெடுலரி கார்சினோமா தைராய்டு இருந்துச்சுன்னா சில சிண்ட்ராம்ஸ்லாம் இருக்குது, லைக் மென் சிண்ட்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்தமாரி சிண்ட்ராம்ஸ் இருக்க பார்த்து ஃபேமிலியை ஸ்க்ரீன் பண்ணுறது நல்லது. ஸோ இட் மே ரன் இன் ஃபேமிலி. அண்டு பேப்புலரி தைராய்டு கார்சினோமா ஃபேமிலியில் இருக்கிறது ரொம்ப ரேர் தான். பட் இந்த மெடுலரி தைராய்டு கார்சினோமா ஃபேமிலியிலே வர்றது இட்ஸ் குவைட் காமன். எல்லா தைராய்டுக்கும் கேன்சராக மாறாது. அந்த சான்சஸ் ஆஃப் இட் பிகமிங் கேன்சர்ஸ் ஓன்லி அபவுட் 10-20% தான். 80-90% கேன்சராக மாறத்துக்கான வாய்ப்பே இல்லை, அது ஒரு 10-20% தான். ஸோ இன்கேஸ் அது மாதிரி மாறுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா டெஸ்ட்னு பார்த்தா சில பேசிக் பிளட் டெஸ்ட் தான். இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு சிடி ஸ்கேன், கழுத்து பகுதி ஒரு ஸ்கேன் எடுக்கிறது, முக்கியமாக எஃப்என்ஏசி அந்த ஊசி டெஸ்ட் சொல்லுவாங்க, இந்த ஃபைனல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி, அது பண்ணால் துல்லியமாக தெரிஞ்சு போய்டும் கேன்சர் இருக்குதா இல்லையான்னு. அதில் கேன்சர் இல்லைன்னா ஜென்ரலாக கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் இதிலே வந்து சில அட்வான்ஸ்ட் சென்டர்ஸில் எப்படி பண்ணுவாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் கைடட் எஃப்என்ஏசி சொல்லுவாங்க. ஏன்னா அது பிளைண்டாக அந்த ஊசி டெஸ்ட் பண்ணாத ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷின் வச்சு ப்ரோப் வச்சு கழுத்தில் அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணி எங்கே வந்து அந்த பண்ணுற டாக்டருக்கு இந்த கேன்சருக்கான அறிகுறி தெரியுதோ அங்கே வந்து ப்ரிசைஸாக அங்கே வந்து ஒரு எஃப்என்ஏசி எடுத்துருவாங்க. அது எடுத்தால் ஒன்றும் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஒன்றும் பெட்டராக இருக்கும் அண்ட் மோர் கிளாரிட்டியோடு இருக்கும். ஸோ திஸ் ஆர் த ஒன்லி வேஸ்.
0: இதுவரை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர்

0: அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டெனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலேருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சலை உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின் ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னால் கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்ததே அந்த சமயம், அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோடு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து செதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும், அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னேன். அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். மின்காந்த அலைகள் பொருட்களில் சலனத்தை உண்டு பண்ணும், மனதின் சலத்தரித்திற்கு

0: கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தவர்கள் ஹரிஷ் ராகவேந்தர், ஜாக் ஸ்மைலி ஆகியோர். பாடலின் படம் ரன்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते.

0: टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
4: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
5: 1800-425-0111.
4: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
5: 9498-34-5350. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
4: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
5: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
4: https://awards.gov.in.
5: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31 தேதி.

0: நகர்வலம். சென்னை விமான நிலையத்தில் 5வது புதிய முனையம்.
1: இந்தியாவின் மிக முக்கியமான சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றாக விளங்கும் சென்னை விமான நிலையம் எதிர்கால விமான போக்குவரத்து வளர்ச்சியை முன்னிட்டு விரிவான கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் பயணிகள் சேவையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் அதிநவீன வசதிகளுடன் 5வது டெர்மினல் அமைக்கப்படும் என்று சென்னை விமான நிலைய இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு விமான நிலையத்தில் நடைபெற்ற யாத்ரி சுவிதா திவஸ் நிகழ்ச்சியின் போது வெளியிடப்பட்டது. பயணிகள் கருத்துக்கள், சேவை தரம் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து நடைபெற்ற இந்த நிகழ்வில் சென்னை விமான நிலையத்தின் நீண்டகால வளர்ச்சி திட்டங்கள் பற்றியும் விரிவாக விளக்கப்பட்டது. தற்போது சென்னை விமான நிலையம் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பயணிகளுக்கு சேவை வழங்கி வருகிறது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தற்போதுள்ள கட்டமைப்பை மேலும் விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பல கட்டங்களாக விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தற்போது புதிய ஒருங்கிணைந்த டெர்மினல் 3 கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் 2026 இறுதிக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டெர்மினல் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு அடுத்த கட்டமாக 5வது டெர்மினல் அமைக்கும்

0: திட்டம் செயல்படுத்தப்படும் என்று விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த 5வது டெர்மினல் வழக்கமான பயணிகள் முனையமாக மட்டுமல்லாமல் சேட்டலைட் டெர்மினல் என்ற முறையில் செயல்படும். இதன் மூலம் பயணிகளின் சேவை மற்றும் விமான இயக்கம் ஆகியவை மேலும் திறம்பட வைக்கப்படும். குறிப்பாக அதிகரித்து வரும் விமான சேவைகளுக்கு ஏற்ப விமானங்களை விரைவாக கையாளும் திறன் உருவாகும். புதிய டெர்மினலில் உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகள் இடம்பெற உள்ளன. தானியங்கு செக்இன் வசதிகள், மேம்பட்ட பாதுகாப்பு சோதனை அமைப்புகள், விசாலமான காத்திருப்பு அரங்குகள், டிஜிட்டல் தகவல் மையங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான முழுமையான வசதிகள், குழந்தைகளுக்கான ஓய்வு மையங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டமைப்பு ஆகியவை இதில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பயணிகளின் சுமைகளை எளிதாக எடுத்துச் செல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஸ்மார்ட் ட்ராலி வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பயணிகளை வழிநடத்தும் ரோபோ சேவைகள், டிஜிட்டல் வழிகாட்டி அமைப்புகள் போன்ற தொழில்நுட்ப வசதிகளும் கட்டமைப்பின் ஒரு பகுதியாக அமையும். பயணிகள் சேவையுடன் மட்டுமல்லாமல் சரக்கு போக்குவரத்திற்கும் இந்த திட்டம் முக்கியத்துவம் அளிக்கிறது. சென்னை தென்னிந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி மையமாக இருப்பதால் புதிய டெர்மினலில் தனித்துவமான கார்கோ ஹேண்ட்லிங் ஃபெசிலிட்டி உருவாக்கப்படும். இதன் மூலம் சரக்குகளை விரைவாக ஏற்றுதல், இறக்குதல் மற்றும் சுங்க நடைமுறைகளை எளிதாக மேற்கொள்ள முடியும். இது தொழில்துறை மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு குறிப்பிடத்தக்க பலனை வழங்கும். சென்னை விமான நிலையத்தின் விரிவாக்க திட்டத்தில் போக்குவரத்து மேலாண்மைக்கு முக்கிய இடம் அளிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தை அணுகும் வாகன நெரிசலை குறைப்பதற்காக புதிய பேசஞ்சர் பிளாசா, கூடுதல் கேப் பிக்கப் ஜோன் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் பயணிகள் விரைவாக விமான நிலையத்தை அடையவும் வெளியேறவும் வசதி ஏற்படும். மழைக்காலங்களில் விமான நிலையத்தில் நீர் தேங்கும் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்கும் வகையில் புதிய மழைநீர் வடிகால் அமைப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த விரிவாக்க திட்டம் சென்னை நகரின் பொருளாதார வளர்ச்சியுடனும் நேரடியாக தொடர்புடையதாக கருதப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம், வாகன உற்பத்தி, மருத்துவ, சுற்றுலா, கல்வி மற்றும் ஏற்றுமதி துறைகளில் சென்னை ஏற்கனவே முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த நிலையில் உலகத்தரத்திலான விமான நிலைய கட்டமைப்பை உருவாக்குவது புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் சர்வதேச விமான சேவைகளை அதிகரிக்கவும் வழிவகுக்கும். மேலும் சென்னை விமான நிலையத்தின் விரிவாக்கம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சுற்றுலா மேம்பாட்டிற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று விமான போக்குவரத்து நிபுணர்கள் கருதுகின்றனர். மொத்தத்தில் 5வது டெர்மினல் திட்டம் ஒரு புதிய கட்டிடம் அமைக்கும் திட்டம் மட்டுமல்ல, எதிர்கால தேவைகளை முன்னறிந்து வடிவமைக்கப்பட்ட நீண்டகால கட்டமைப்பு முதலீடாகும். இதன் மூலம் சென்னை விமான நிலையம் இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றாக தனது நிலையை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.
1: சென்னை விமான நிலையத்தில் 5வது புதிய முனையம். எழுதியவர் அனுசியா, வாசித்தவர் விஜய்.
2: புத்தம் புது காலையில் இனிய திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். காதல் தேசம் திரைப்படத்திற்காக
3: எஸ்பி பாலசுப்ரமணியம், ஓ எஸ் அருண் ஆகியோர் பாடியிருப்பது.

0: இதயத்தை காணவில்லை எனில் கண்டுபிடிக்க கண்களால் இயலும்.
1: கண்களால் காண முடியாத உயிரினங்கள் மறைந்தால் என்ன நடக்கும்?
0: உலகம் நமக்கு மட்டுமா? இந்த கேள்விக்கான விளையோடு மடல் மாணிக்கம் இப்போது.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கண்ணுக்கு தெரியும் உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாத்துக்கும் உறைவிடம் இந்த பூமி பந்து தான். சிந்திக்கும் திறன், தன்னிடம் உள்ள ஆறாவது அறிவை வைத்து மனிதன் தான் தான் இந்த உலகை ஆட்டிப்படைக்கும் உயிர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மனிதனையும் சேர்த்து

0: உலகை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரினம் நமது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் தான். நுண்ணுயிர்களில் இரண்டு வகைகள், நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், தீமை செய்யும் நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் தான் பூமியில் ஆதியில் தோன்றிய உயிர்கள், முதல் உயிரினம். அவை பிராணவாயுவை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றின. ஏற்கனவே பூமியில் தண்ணீர், சூரிய ஒளி ஆகியவை இருந்ததால் இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி பச்சையும் உருவாகின. அதன்படி முதன் முதலில் தோன்றியவை தான் பேரணி வகை தாவரங்கள். அவை கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு வாயு நிலையில் ஆக்சிஜனை, பிராணவாயுவை வெளியேற்றின. செந்தில்குமார் சார், இவையெல்லாம் சர்வசாதாரணமாக இயற்கையில் நடைபெற்றன, எவ்வித ஆய்வுக்கூடமும் இல்லாமல் இப்பவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிராணவாயுவை சுவாசிக்கின்ற நம்மை போன்ற உயிரினங்கள் அதற்கு பிறகுதான் உருவாகின அப்படிங்குது வரலாறு. இப்போ பூமி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங்கால் அதிகம் பாதிப்புக்குள்ளாகி இருப்பவை இந்த நுண்ணுயிர்கள் தான். குளோபல் வார்மிங்க்கு காரணம் யார்னு கடுதாசியில் எழுதணுமா? நுண்ணுயிர்களில் பாக்டீரியா, பூஞ்சை, நச்சுயிரி, ஆக்டினோமைசிட்ஸ்னு நிறைய இனங்கள் வகைகள் உள்ளன. இந்த நுண்ணுயிர்களால் தான் கழிவுகள்லாம் மக்க வைக்கப்படுது, அவை சிறந்த இயற்கை உரமாக மாறுது. ஏன், மனிதன் உட்பட எந்த உயிரினம் இறந்தாலும் அவற்றை மண்ணில் சிதைப்பவை, மக்க வைப்பவை இந்த நுண்ணுயிர்கள் தான். நுண்ணுயிர்கள் இல்லைன்னா என்னாகும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நுண்ணுயிர்கள் இந்த மண்ணில் பூமியில் இல்லைன்னா தாவரங்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் அழியும். 1 கிராம் மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. செந்தில்குமார் சார், மண்ணில் இருப்பது போலவே நமது உடலிலும் நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. அவற்றை காக்க வேண்டியது நமது கடமை. மனிதர்களுக்கு தேவைப்படுவது போல நுண்ணுயிர்களுக்கும் உணவு, உறைவிடம் தேவைப்படுது. மண்ணில் விழும் பொருட்களை சிதைத்து அதிலிருந்து தான் நுண்ணுயிர்கள் தங்களுக்கான உணவை எடுத்துக்கொள்கின்றன. இதைத்தான் நாம் மக்குதல்கிறோம். ஒரு பொருளை மக்க வைத்து தனது உணவு தேவையை பூர்த்தி செய்தவுடன் அதை தாதுக்களாக மாற்றி தாவரங்களுக்கு கொடுக்கும் பணியை நுண்ணுயிர்கள் செய்கின்றன. பாரம்பரிய விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் தொழு உரம் நுண்ணுயிர்களுக்கான சிறந்த உணவு. அந்த தொழு உர பயன்பாடு குறைஞ்சிடுச்சு. குப்பை உரம் என்ற பேரில் நகரத்து குப்பை கூளங்கள் சரியாக மக்காதவைகளை பயன்படுத்துகிறோம். இவற்றை சிதைக்க முடியாததுனால நுண்ணுயிர்களின் பெருக்கம் குறைஞ்சிடுச்சு. இதெல்லாம் யார் செயல்? சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சொலவடை உண்டு, கிராமத்தில் சொல்லுவாங்க. இது இதற்கு பொருந்தும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் பி சரவணன் அவர்கள்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை. இதில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
1: ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின்,
0: கே அருண் பிரகாஷன் அவர்கள் மிருதங்கம்.
1: இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.
0: இன்று காலை 9 மணிக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மெல்போர்னில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸும் உரையாற்றினர். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.

0: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 8:02. சென்னை மத்திய ஆலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக அலைப்பாயுதே திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்கம் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: திரைகானம் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் காலை செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. த ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi addresses India-Australia CEOs Forum in Melbourne, says

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: திரைக்கானத்தில் அடுத்து நாம் ரசிக்கவிருப்பது கர்ணா படத்திலிருந்து பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியிருப்பது.

நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சத்குரு கஜாசிய வாணி என தொடங்கும் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து சங்கரம் அபிராமி மனோகரம். மனோகரி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ரூபக தாளம்.

நேரம் இப்போது 9:26. அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து சுந்தரி நீ திவ்ய ரூபமுனோ, கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக தந்தை தாயும் நீ என தொடங்கும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து அங்கை குடுமலர் தூவி ராகமாளிகை ஆதி தாளம் தாய்மானவர் பாடல்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 10:02. ஆகாஷவாணி முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் சில முத்தான திரைசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முதலில் இதய வீணை திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: உரை உதைத்த என்னப்பனே, உரை காணால் உரைத்தான் கண்ணப்பனே.
1: காலனை உதைத்த என்னப்பனே, உனை காணால் உரைத்தான் கண்ணப்பனே.

இடம் பாடம் படித்தவரே, அந்த காமரை கண்ணால் எரித்தவரே, மது கஷாயத்தை குடித்தவரே, மகாவிஷத்தை

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமன் தேடிய சீதை திரை

0: ஹாய் கலை, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
0: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
1: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
0: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு. என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
1: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
0: அப்படியா? சூப்பர் கலை, கேட்கவே நல்லா இருக்கே.
1: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
0: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மிஸ்டர் சம்பத் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் மனோரமா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

இந்த சேலை எதுக்கை உன் கட்டளவு கேட்டு பத்து சேலை இருக்கு கட்டிக்கொண்டு நானும் ரசித்திடவே ரசித்திடவே ரசி

0: சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: என்ன முதலாளி சௌக்கியமா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு விக்டோரியாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேர்மறையான சிந்தனைகளும் தொடர் முயற்சிகளும் வெற்றியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க தேவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேவைக்கு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நெஞ்சினிலே திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியிருப்பது.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஹரீஷ் ராகவேந்தர் ரேஷ்மா பாடிய பாடலை.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: தொடரும் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடியிருப்பது.

0: தம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்னை

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது கழுகு திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜா பாடிய பாடல்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி. இனி இந்த அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: எச்சரிக்கையா இருங்க.
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பான கருத்தடை முறைகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா ஐயப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல் இடம்பெறும். நொறுப்புள்ளி 1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 1:10 இசை மலரில் டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said India and Australia are true, vibrant democracies, two multicultural societies and two significant ocean powers whose shared values and common worldview continue to strengthen mutual trust between the two nations. Speaking at a joint press statement along with his Australian counterpart Anthony Albanese in Melbourne, the Prime Minister said the comprehensive strategic partnership has made unprecedented progress over the past few years and the summit has added new dimensions to bilateral cooperation.
2: Comprehensive Economic Cooperation Agreement yani CECAPR तेजी से काम करने का निर्णय लिया है जो दोनों देशों के लिए बैलेंस एम्बिशियस और विन विन होगा. हम बायलेटरल इन्वेस्टमेंट ट्रीटी पर भी तेजी से आगे बढ़ेंगे. हमारी रिन्यूएबल एनर्जी पार्टनरशिप, क्लीन एनर्जी और क्लाइमेट एक्शन में हमारे प्रयासों को साकार रूप दे रही है.
1: The Prime Minister said Indo-Pacific is not just a meeting point of two oceans, but it also represents the shared aspirations of like-minded democracies like India and Australia. He said India and Australia have reaffirmed that cooperation in defence and security is the cornerstone of the partnership in an increasingly complex strategic environment.
2: हमारे मैरिटाइम सिक्योरिटी कोलैबोरेशन रोडमैप से इंडो पैसिफिक में हमारे साझा प्रयासों को नई ताकत मिलेगी. हम शिप बिल्डिंग, शिप रिपेयर और मेंटेनेंस में भी मिलकर आगे बढ़ेंगे. फ्रेंड्स, आज हमने कई क्षेत्रीय एवं अंतर्राष्ट्रीय मुद्दों पर भी विस्तार पूर्वक चर्चा की.
1: Prime Minister Modi said India and Australia have taken a major step forward in the field of nuclear energy by signing a significant agreement that will enable the supply of uranium from Australia to India. He said the agreement will give fresh momentum to India's clean energy goals. Mr. Modi said cooperation in critical minerals is vital for the strategic security and clean energy transition of both countries. He announced the launch of the Australia-India partnership on cyber critical technologies and supply chains, AI pacts, and said India and Australia will also work together to establish a critical minerals corridor. Earlier this morning, Prime Minister Modi and his Australian counterpart participated in the India-Australia CEO Forum in Melbourne. Both leaders also met the leading business leaders from India and Australia. Speaking on the occasion, Prime Minister Modi said the world is currently navigating a period marked by uncertainty, supply chain disruptions and an energy crisis. He said in such times it is essential for India and Australia to move forward as natural and trusted partners. Following the CEO's forum, Prime Minister Modi also addressed the Economic Roadmap Business Event, a large gathering of over 200 CEOs and business leaders from both sides. Prime Minister Modi arrived in Melbourne last evening on a 3-day visit to Australia. The US launched new airstrikes against Iran this morning.

நேரம் 12:10. ஆகாஷவாணி சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் பி லக்ஷ்மி ஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வல்லப நாயகஸ்ய முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பேகடா ராகம், ரூபகதாளம்.

0: அடுத்து கருணை தெய்வமே கற்பகமே, மதுரை டி ஸ்ரீனிவாசன் இயற்றியது, சிந்து பைரவி ராகம் ஆதி தாளம்.
1: கருணை தெய்வமே

சங்கீத சாரலில் பி லக்ஷ்மிஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டும், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்,

வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக் கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி பிரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உள்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை

0: கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. விரிவான வானிலை அறிக்கை 2:55 கேட்கலாம். இனி மெலிசை பாடல்கள் கேட்போம். முதலில் பொன் பரப்பியன் இயற்றி NS தியாகராஜன் இசையமைத்து TL தியாகராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் ஒரு மணி, ஆகாஷவாணி. இனி
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் பிஎம் இ பஸ் சேவா ஸ்கீம்.
2: பசுமையின் நடுவே பரவச மின்சார பேருந்தில் ஒரு பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் இயற்கை. ஆம், பசுமையின் நடுவே பரவச மின்சார பேருந்தில் ஒரு பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் இயற்கை. இயற்கையின் ஒரு அங்கமாக, நவீன வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மின்சார பேருந்துகள் உள்ளன. புகை வெளியிடும் வாகனங்களுக்கு மாற்றாக இயற்கையை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாக இவை பார்க்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளின் பயன்பாடு காற்று மாசை குறைத்து இயற்கை சூழலை பாதுகாப்பதன் மூலம் இயற்கையின் சமநிலையை மேம்படுத்துகிறது. புகையில்லாத மின்சார பேருந்துகள் அமைதியான பயணத்தை வழங்குகின்றன. இவை நகரங்களின் இறைச்சலை குறைத்து இயற்கையின் அமைதியை விரும்பும் மக்களுக்கு பயனளிக்கின்றன. மின்சார பேருந்துகள் மூலம் ஏற்படும் காற்றின் மாசின் குறைவு நகரங்களை மேலும் பசுமையாக்கி மரங்கள் மற்றும் பூக்களின் வாசம் அதிகரிக்க உதவுகிறது. மரம் பேசும் மௌனம், ஆறு பாடும் ராகம் என்ற கவிதை வரிகளைப் போலவே மின்சார பேருந்தின் அமைதியான ஓசை நவீன இயற்கையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. இது இயற்கை வளத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் பாலமாக அமைகிறது. பிஎம் இ பஸ் சேவா திட்டம், அதாவது பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம், 2023 ஆகஸ்ட் மாதம் 16 அறிமுகப்படுத்தப்பட்டது. பொது தனியார் கூட்டு முயற்சி மாதிரியில் 10,000 மின் பஸ்கள் மூலமாக நகர பேருந்து இயக்கத்தை அதிகரிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ₹57,613 crore செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ₹20,000 crore மத்திய அரசு வழங்கும். இந்த திட்டம் 10 பேருந்து இயக்கங்களை கொண்டு வந்து பசுமை சூழலை உருவாக்கும் ஒரு மாபெரும் முயற்சியாகும். இந்த திட்டம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 300,000 மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்களை உள்ளடக்கும். இதில் யூனியன் பிரதேசங்கள், வடகிழக்கு பிராந்தியம் மற்றும் மலைப்பகுதி மாநிலங்களின் அனைத்து தலைநகரங்களும் அடங்கும். இந்த திட்டத்தின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட பேருந்து சேவையில்லாத நகரங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த திட்டம் நகர பேருந்து இயக்கத்தில் சுமார் 10,000 பேருந்துகளை இயக்குவதன் மூலம் ₹45,000 to ₹55,000 நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த திட்டம் மின் இயக்கத்தை ஊக்குவிக்கும் மற்றும் மீட்டருக்கு பின்னால் உள்ள மின் உள்கட்டமைப்பிற்கு முழு ஆதரவையும் வழங்கும். பசுமை நகர்ப்புற இயக்க முயற்சிகளின் கீழ் நகரங்கள் சார்ஜிங் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கும் ஆதரவு அளிக்கப்படும். பேருந்து முன்னுரிமை உள்கட்டமைப்பிற்கான ஆதரவு அதிநவீன ஆற்றல் திறன் கொண்ட மின்சார பேருந்துகளின் பெருக்கத்தை விரைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மின் இயக்கத்துறையில் புதுமைகளை வளர்ப்பதோடு மின்சார வாகனங்களுக்கான நெகிழ்ச்சியான விநியோக சங்கிலியையும் உருவாக்கும். இந்த திட்டம் மின் பேருந்துகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு அளவிலான சிக்கனத்தையும் கொண்டு வரும். மின்சார இயக்கத்தை ஏற்றுக்கொள்வது சத்தம் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைத்து கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும். பேருந்து சார்ந்த பொது போக்குவரத்தின் அதிகரித்த பங்கின் காரணமாக மாதிரி மாற்றம் பசுமையில்ல வாயு குறைப்பிற்கு வழிவகுக்கும். இந்த திட்டத்திற்கு ஸ்டாண்டர்ட், மிடி மற்றும் மினி என 3 பிரிவுகளில் கிலோமீட்டர் அடிப்படையில் மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது. இந்த திட்டம் அடுத்த 10 அல்லது 2037 மார்ச் மாதம் வரை பயன்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 1:10.
1: ஆகாஷ்வாணி.

0: நமது கைகளில் நமது கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்களை கண்காணிப்பது, கவனமாக கையாள்வது புத்திசாலித்தனம். நமது கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை, நமது கைகளில் இல்லாத விஷயங்களை நினைத்து கவலைப்படாமல் இருப்பதும் புத்திசாலித்தனம். இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் நவீன கால சாதனை பெண்கள் உரை வழங்குகிறார் பேராசிரியை வாசுகி அவர்கள். அடுத்ததாக வளரிளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வும் நேர்முகம் இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்பவர் வழக்குரைஞர் மினிலா அவர்கள். நவீன கால சாதனை பெண்கள் உரை வழங்குகிறார் பேராசிரியை வாசுகி அவர்கள்.
1: நவீன கால சாதனை பெண்கள். நவீன காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராகவும் சிலவற்றில் அவர்களை தாண்டியும் அசாத்தியமான சாதனைகளை புரிந்து வருகின்றனர். அறிவியல், விண்வெளி, விளையாட்டு, அரசியல், தொழில் முனைவு, மனித உரிமை, இவை போன்ற பல்வேறு துறைகளில் இவர்கள் படைத்த சாதனைகள் உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. வீட்டிற்குள்ளே பூட்டி வைக்கப்பட்ட பெண்கள் ஏட்டையும் தொட்டு, நாட்டையும் தொட்டு, விண்ணையும் தொட்டுவிட்டனர். அன்னை தெரசா உலகெங்கிலும் உள்ள ஏழை எளிய ஆதரவற்ற மக்களின் துயர் துடைத்த மாபெரும் கருணையாளர். இளம் வயதிலேயே சமூக சேவை மற்றும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். 1929 இந்தியாவிற்கு வருகை புரிந்த இவர் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு தனது சேவையை தொடங்கினார். 1950 பிறர் அன்பின் பணியாளர்கள் என்ற அமைப்பை உருவாக்கினார். ஆதரவற்றோர், தொழுநோயாளிகள் மற்றும் இறக்கும் தருவாயில் இருக்கும் ஏழைகளுக்கு இறுதி வரை சேவை செய்தார். இவரது தன்னலமற்ற சேவைகளை பாராட்டி 1979 இவருக்கு உலகின் உயரிய அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சேவையின் வடிவமாக திகழ்ந்த அன்னை தெரசா அன்பின் தூதர் என்று உலக மக்களால் அன்போடு அழைக்கப்படும் இவரின் பிறந்த நாள் சர்வதேச தொண்டு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் இந்திரா காந்தி நாட்டின் முதல் பெண் பிரதமர் ஆவார். பிரதமராக இருந்த காலத்தில் வங்கிகளை தேசியமயமாக்கியது. 1971 பாகிஸ்தானை வீழ்த்தி வங்கதேசம் என்ற புதிய நாட்டை உருவாக்கியது. பசுமை புரட்சி மூலம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றது மற்றும் அணு ஆயுத சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது. மன்னர் மானியம் ஒழிப்பு, திடமான வெளியுறவு கொள்கை, நிலச்சீர்திருத்தம், தொழில்துறை மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள், வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதி ஆகியவை இவரது தலைசிறந்த சாதனைகளாகும். இந்திரா காந்தி அவர்களின் தைரியமும் துணிச்சலும் இந்த உலகையே அதிர வைத்தது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, பெண்கள் முன்னேற்றத்திற்காக

வாழ்நாளை அர்ப்பணித்தவர். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பெண்களின் கல்வி மற்றும் சுதந்திரம் பெரிதும் மறுக்கப்பட்ட காலத்தில் அனைத்து தடைகளையும் தாண்டி தகர்த்து பல துணிச்சலுடனும் சாதனைகளை படைத்தார். பெண்களின் உரிமைக்காக போராடி அச்சமற்றவர் என்று போற்றப்படும் இவர் இந்திய சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினரும் ஆவார். பெண்களை அடிமைப்படுத்திய தேவதாசி முறையை ஒழித்தவர். பெண்களின் திருமண வயதை உயர்த்தியும் குழந்தைகள் நலனை பேணும் பல சட்டங்களை இயற்றவும் பாடுபட்டார். ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக அவ்வை இல்லத்தை நிறுவினார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்நாளில் மிக முக்கிய சாதனை 1954ஆம் ஆண்டு சென்னையில் அவர் தொடங்கிய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. சாதி மத பொருளாதார பேதமின்றி அனைவருக்கும் தரமான புற்றுநோய் சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்தார். இவரின் சேவைகளை பாராட்டி மத்திய அரசு 1956 பத்மபூஷன் விருது அளித்தது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் புரட்சிகரமான செயல்பாடுகள் அடுத்த தலைமுறை பெண்களுக்கு புரட்சிகரமான சிந்தனையை தூண்டுவதற்கு வழிவகுத்தது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், முன்னாள் தேவதாசி ஒழிப்பு இயக்கம் மற்றும் திராவிட இயக்கத்தை சேர்ந்த அரசியல் செயல்பாட்டாளர். இவர் எழுதிய புதினம் தேவதாசி முறை ஒழிப்பு விழிப்புணர்வாக அமைந்தது. தேவதாசி முறையை ஒழிக்க மேற்கொண்ட தொடர் பிரச்சாரங்களும் சென்னை தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற வழிவகுத்தன. அச்சட்டம் 1947 தேவதாசி முறையை ஒழித்தது. 1989ஆம் ஆண்டு தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களின் திருமண நிதித்தொகை ₹5000 பெண்களுக்கு வழங்க முடிவு செய்தது. அதற்கு அம்மையாரின் நினைவாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் என்று பெயரிட்டது. இவரது போராட்டங்களும் தியாகங்களும் பெண்களுக்கு பெரியதொரு உத்வேகத்தை அளித்தது. MS சுப்புலட்சுமி இவர் ஒரு புகழ்பெற்ற கர்நாடக இசைப்பாடகியாவார். 8 வயதிலிருந்தே இவரது குரல் இசைத்தட்டில் ஒலிக்க தொடங்கியது. தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, வங்காள மொழி, இந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி போன்ற பல மொழிகளில் பாடியுள்ளார். உலகின் பல நாடுகளுக்கும் பண்பாட்டு தூதராக சென்று பல இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் அவையில் அரங்கேற்றத்தை நிகழ்த்திய முதல் இந்திய இசை அரசி இவர்தான். இசையரசி, இசை பேரரசி, இசைக்குயில், இசை ராணி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். பத்மபூஷன், சங்கீத நாடக அகாடமி விருது, சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர், மக்சேசே விருது, பத்ம விபூஷன், சங்கீத கலா சிகாமணி, காளிதாஸ் சம்மன் விருது, பாரத ரத்னா போன்ற விருதுகளை அள்ளி குவித்துள்ளார். MS சுப்புலட்சுமி அவர்களின் இசை பயணம் இசை ரசிகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்திருந்தது. சகோதரி நிவேதிதா, இவர் அயர்லாந்தில் பிறந்து சுவாமி விவேகானந்தரின் சீடராக மாறி இந்தியாவின் விடுதலைக்காகவும் பெண் கல்விக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த சமூக சேவகர், தத்துவ ஞானியும் ஆவார். 1895 சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவால் ஈர்க்கப்பட்டு இந்தியா வந்தார். இயற்பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல். விவேகானந்தர் இவருக்கு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்ற பொருளில் நிவேதிதா என பெயரிட்டார். 1898 நவம்பரில் கொல்கத்தாவில் உள்ள பாக் பஜார் பகுதியில் படிக்க வாய்ப்பில்லாத பெண்களுக்காக தனது வீட்டிலேயே ஒரு பள்ளியை தொடங்கினார். கல்கத்தாவில் பிளேக் நோய் பரவிய போது நோயாளிகளுக்கு தொண்டு செய்தார். துப்புரவு பணிகளை தாமாகவே முன்வந்து ஈடுபட்டார். இந்தியாவின் வங்க பிரிவினையை எதிர்த்து தீவிரமாக போராடினார். சுதேசி இயக்கத்தை ஆதரித்ததுடன் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் கலை மற்றும் வரலாற்றையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் பல நூல்களையும் எழுதியுள்ளார். இந்திய மக்களிடம் கொண்ட அன்பின் காரணமாக மக்களின் அன்னை என்று ரவீந்திரநாத் தாகூரால் அழைக்கப்பட்டார். செல்வி ஜே ஜெயலலிதா, முன்னாள் தமிழக முதல்வரும் அரசியல் தலைவரும் பிரபல முன்னாள் தென்னிந்திய திரைப்பட நடிகருமாவார். தமிழக முதலமைச்சராக 6 முறை பதவி வகித்துள்ளார். தனது தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலம் ஐநா சபை மத்தியில் கைத்தட்டை பெற்ற முதல் இந்திய பெண் முதல்வர் இவரே. இவர் கலைப்படைப்புகளுக்காகவும் சமூக பணிகளுக்காகவும் கலைமாமணி விருது, சிறப்பு முனைவர் பட்டம், தங்க மங்கை விருது ஆகியவை

இவற்றை பெற்று ஏற்றம் பெற்றார். துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் இவர் செய்த செயல்கள் பலரை இவரிடம் தலைவணங்க செய்தது. செரீனா வில்லியம்ஸ், இவர் ஒரு அமெரிக்க தொழில்முறை டென்னிஸ் வீராங்கனை. ஒற்றையர் மற்றும் இரட்டையர் ஆகிய இரண்டிலும் தொழில்முறை கோல்டன் ஸ்வாம் சாதித்த ஒரே வீராங்கனை இவர்தான். மேலும் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் ஆகிய இரண்டிலும் ஒரே நேரத்தில் ஒலிம்பிக் தங்கம் மற்றும் 4 முக்கிய

மேலும் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் ஆகிய இரண்டிலும் ஒரே நேரத்தில் ஒலிம்பிக் தங்கம் மற்றும் நான்கு முக்கிய பட்டங்களையும் வென்ற ஒரே வீராங்கனையும் இவரே. தனது உடம்பில் காயங்கள் இருந்தபோதும் படிப்படியாக பழைய ஆட்டத்தை மீட்டெடுத்தார். வில்லியம்ஸ் தனது சகோதரியுடன் இணைந்தும் பல பதக்கங்களையும் வென்றெடுத்தார். 2016 வில்லியம்ஸ் உலகின் அதிக சம்பளம் வாங்கும் பெண் விளையாட்டு வீராங்கனையாக இருந்தார். 2025 விளையாட்டுக்கான ஆஸ்டூரியாஸ் இளவரசி விருதை பெற்றார். வில்லியம்ஸ் சகோதரிகளின் எழுச்சி, மகளிரின் தொழில் முறை, டென்னிஸ் மற்றும் பயணத்தில் சக்தி மற்றும் தடகளத்தின் புதிய சகாப்தத்தை அறிமுகப்படுத்துவதாக பாராட்டப்படுகிறது. பி.வி. சிந்து, இவர் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை, இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான விளையாட்டு வீரர்களில் ஒருவருமாக கருதப்படும் சிந்து ஒலிம்பிக் போட்டிகள், உலக சாம்பியன்ஷிப் மற்றும் உலக சுற்றுப்பயணம் போன்ற போட்டிகளில் பதக்கங்களை வென்று குவித்துள்ளார். பேட்மிண்டன் உலக சாம்பியன் ஆன முதல் மற்றும் ஒரே இந்தியர் இவரே. ஒலிம்பிக் போட்டிகளின் தொடர்ச்சியாக 2 பதக்கங்களை வென்ற இந்தியாவின் 2வது நபர் இவரே. 2017 தனது தொழில் வாழ்க்கையில் உச்சகட்ட உலக தரவரிசையான 2வது இடத்திற்கு உயர்ந்தார். உலகின் அதிக சம்பளம் பெறும் விளையாட்டு வீராங்கனை இவர் என்பது பெருமைக்குரியது. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் 2வது மிக உயர்ந்த விளையாட்டு விருதுகளான கேல் ரத்னா விருது மற்றும் அர்ஜுனா விருது, அத்துடன் இந்தியாவின் 3வது மற்றும் 4வது மிக உயர்ந்த குடிமக்கள் விருதுகளான பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளையும் வென்றெடுத்துள்ளார். பெண்களின் சாதனை வீட்டில் மட்டுமல்ல, விளையாட்டிலும் உலக அளவில் பெண்களின் சாதனையின் உச்சகட்டம். கிரண் பேடி சமூக சேவகரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமாவார். இந்திய காவல் பணியில் சேர்ந்த முதல் பெண் அதிகாரியும் ஆவார். டில்லி, கோவா மற்றும் மிசோரம் ஆகிய இடங்களில் பணியாற்றியுள்ளார். 1993 டில்லி சிறைச்சாலைகளுக்கு பொது ஆய்வாளராக இருந்தபோது திகார் சிறைகளில் இவர் ஆற்றிய சீர்திருத்தங்கள் பலரின் பாராட்டை பெற்றதோடு 1994 ரமோன் மக்சேசே விருது பெற ஏதுவாகவும் இருந்தது. இந்திய லஞ்ச ஒழிப்பு இயக்கத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தார் கிரண்பேடி. நல்வாழ்வு மற்றும் குற்றத்தடுப்பு காவல் 1987 நவசோதி என்ற அமைப்பையும், சிறை சீர்திருத்தங்கள், போதை மருந்து தடுப்பு மற்றும் சிறுவர் நலம் குறித்த 1994 இந்தியா மிஷன் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பையும் நிறுவியுள்ளார். இந்தியாவின் முதல் பெண் IPS என்பதே இவர் செய்த மிகப்பெரிய சாதனையாகும். பி.டி. உஷா கேரளாவை சார்ந்த ஓர் இந்திய தடகள வீராங்கனை, இந்திய தடகள அரசி என்று குறிப்பிடப்படுகிறார். பயோலி எக்ஸ்பிரஸ் என்றும் அழைக்கப்படுகிறார். கேரளத்தில் கொலியாண்டியில் தடகள பயிற்சி பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். 1985-86 உலக தடகள விளையாட்டுகளில் மாபெரும் சாதனையாளராக திகழ்ந்தார். பி.டி. உஷா உலக சாதனையாளர் 10 பேரில் ஒருவராக விளங்கினார். 2022 இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கேரள மாநிலம் கோழிக்கோடு பல்கலைக்கழகம் 2018 இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. பத்மஸ்ரீ விருதையும் பெற்றார். இந்தியாவின் உயர்ந்த குடிமகளாக உயர்ந்திருக்கிறார். மேரி கியூரி புகழ்பெற்ற போலந்து மற்றும் பிரெஞ்சு வேதியியல் அறிஞர் ஆவார். போலந்தில் பிறந்து பிரான்சில் வசித்தவர். இயற்பியல் மற்றும் வேதியியலுக்கான கண்டுபிடிப்புகளை, நோபல் பரிசுகளையும் பலமுறை பெற்றுள்ளார். ரேடியம், போலோனியம் போன்ற கதிர்வீச்சு மூலங்களை கண்டுபிடித்தவர். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் 1வது பெண் பேராசிரியரும் ஆவார். கதிரியக்கம் என்ற சொல் மேரி கியூரியால் உருவாக்கப்பட்டது. இது ஒரு கோட்பாடு. கதிரியக்க ஐசோடோப்புகளை பிரித்தெடுக்கும் நுட்பங்களையும் கண்டறிந்தார். இவரது வழிகாட்டுதலின் கீழ் உலகிலேயே முதலாக கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்தி உடற்கட்டிகளை குணப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தான் முதலில் கண்டுபிடித்த தனிமத்திற்கு தனது தாய்நாட்டை பெருமைப்படுத்தும் வகையில் போலோனியம் என்று பெயரிட்டார்.
தன் வாழ்நாளையே கதிர்வீச்சோடு கழித்த மேரி கியூரியின் சாதனை உலக

0: மே வணங்கத்தக்கது. கல்பனா சாவ்லா இந்திய அமெரிக்க விண்வெளி வீராங்கனை மற்றும் விண்வெளி பொறியாளரும் ஆவார். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண் என்ற பெருமைக்குரியவர். முதல் முதலில் 1997 கொலம்பியா விண்வெளி ஒரு பணி நிபுணராகவும் ரோபோ கை இயக்குநராகவும் பறந்தார். 1997 மேற்கொள்ளப்பட்ட கொலம்பியா விண்வெளி பயணத்தில் சுமார் 372 மணி நேரம் விண்வெளியில் இருந்து சாதனை புரிந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமை பெற்றார். 5 கழித்து மீண்டும் விண்வெளிக்கு பயணமானார். 16 ஆய்வை முடித்து திரும்பும் நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்கலம் வெடித்து சிதறியது. தன்னுடன் பயணித்த 7 வீர மரணமடைந்தார். ஒரு சாதாரண பள்ளியில் படித்து உலகையே வியக்கும்படி வாழ்ந்து காட்டி பெண்ணினத்தின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய கல்பனா சாவ்லா இந்தியாவிற்கு உலக புகழ் சேர்த்தார் என்றால் அது மிகையாகாது. கனவுகளை கண்டுபிடித்து கனவுகளை நனவாக்குவதற்கு விடாமுயற்சியோடும் முழு மனத்தோடும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்திச் சென்ற வீர பெண்மணி நாமும் போற்றுவோம். நாசா ஆய்வகம் கல்பனா சாவ்லாவை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு அதிநவீன கணினியை அர்ப்பணித்துள்ளது. அரசாங்கங்களும் பல நிறுவனங்களும் கல்பனா சாவ்லா பெயரில் விருதுகளையும் பதக்கங்களையும் வழங்கி வருகின்றன. சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க ஐக்கிய நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனையும் ஓய்வு பெற்ற அமெரிக்க ஐக்கிய கடற்படை அதிகாரியும் ஆவார். விண்வெளியில் அதிக நேரம் பயணம் செய்த பெண் சாதனையாளராவார். விண்வெளி பயணத்தில் உறுப்பினராகவும் விமான பொறியாளராகவும் தலைவராகவும் இருந்திருக்கிறார். வானையளப்போம் என்ற பாரதியின் வாக்கை உண்மையாக்கி விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்டு பெண்தானே என்பதை தகர்த்தெறிந்தார். சுனிதா வில்லியம்ஸ் இன்று வரை விண்வெளி ஆராய்ச்சியில் முத்திரை பதித்து கொண்டுதான் இருக்கிறார். மலாலா பாகிஸ்தான் நாட்டின் ஒரு சிற்றூரில் வசிக்கும் மாணவி. பெண்கள் உரிமைக்காக தொடர்ச்சியாக போராட்டம் செய்து கொண்டே இருந்த செயல்பாட்டாளர். இவர் வசித்த பகுதியில் பெண்கள் பாடசாலை செல்ல முடியாத நிலை இருந்தது. அதையும் தாண்டி இவர் பள்ளி சென்று வந்தார். 2009 இவரது பிபிசியின் உருது வலைப்பதிவு ஊடாக புனைப்பெயரில் எழுதியமையால் இவரது அடையாளம் தெரியவில்லை. தொலைக்காட்சி நேர்முகம் ஒன்றில் நேரடியாக தோன்றியதிலிருந்து பரவலாக அறியப்பட்டார். 2014 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது மலாலாவிற்கு. மிகச் சிறு வயதில் இப்பரிசை பெற்றவர் இவரே. உலக அமைதி மற்றும் செழிப்பு அறக்கட்டளையின் தைரியத்திற்கான விருது சாகரோவ் பரிசு போன்ற பரிசுகளையும் பெற்றுள்ளார். 2013 தனது 16 பிறந்த நாள் அன்று ஐக்கிய நாடுகள் சபையை தொடர்பு கொண்டு உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வை ஐக்கிய நாடுகள் மலாலா தினம் என்று குறிப்பிட்டனர். சிறு வயதிலேயே இக்குழந்தையின் தைரியமும் துணிச்சலும் இளம் தலைமுறையினருக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கிறது. உலக அளவில் இன்னும் எத்தனையோ பெண்கள் சாதித்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் பெயர் அறியப்படாத பல பெண்களும் பல்வேறு துறைகள்தோறும் சாதித்து கொண்டுதான் இருக்கின்றனர். சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்ற பாரதியின் பெண்ணிய கோட்பாடு இன்று சாதித்திருக்கிறது. பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா.
1: நவீன கால சாதனை பெண்கள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் பேராசிரியை வாசுகி அவர்கள்.

0: எட்டுது வானம் எட்டுது.
1: வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வும் நேர்முகம் இடம்பெறுகிறது.
2: என்னுடைய பெயர் மினிலா. நான் வந்து மாஸ்டர் ஆஃப் லா முடிச்சிருக்கேன். நான் வந்து கடந்த 17 வருடங்களாக வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 5 வருடம் வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ ஒரு 10 வருஷமாக தொடர்ந்து வழக்கறிஞராக என்னை பதிவு செஞ்சு இப்போது அங்கே பணியாற்றிட்டு இருக்கேன். ஸோ நான் ஹேண்டில் பண்ணுற வழக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைகள் சம்மந்தமாக உள்ள, குழந்தைகளுடைய விழிப்புணர்வு, குழந்தைகள் பாலியல் பிரச்சனை, பெண்கள் வன்முறை சட்டம், அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, குடும்ப சம்பந்தமாக உள்ள எல்லா வழக்குகளையும் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ கல்லூரி மற்றும் பள்ளி பெண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கமாக ஒரு 18 முதல் 22 வயது பருவம் வந்து ஒரு முக்கியமான பருவம், ஆண்களுக்குனாலும் சரி பெண்களுக்குனாலும். ஏனென்றால் அது குழந்தையிலிருந்து அடுத்த ஒரு தருணத்திற்காக அவங்க ஒரு பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு பருவம். இந்த பருவத்தில் வந்து பார்ப்பது எல்லாமே சரியாக இருக்கும், கேட்பது எல்லாமே நம்ம அனுமானிக்கிறது இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மனசு தோணும். ஆனால் எல்லாருக்கும் அது சரியான பாதையை அது கொடுக்காது. அப்போ தேர்ந்தெடுக்க பாதை வந்து எப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ கல்லூரி பார்த்தோன்னா, புதுசாக பள்ளி இறுதி ஆண்டிலிருந்து கல்லூரிக்கு போக சமயம் என்னென்னா, புதிய மாணவர்கள், புதிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுடைய மனது வந்து பல பல சிந்தனைகளை இந்த பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சில பாதிக்கு பாதி சார் ஃப்ரெண்ட்ஸால் மட்டும்தான் இந்த பிள்ளைகள் கெட்டு போகிறது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா, நீ என்கிட்ட பேசலை அப்படின்னா, நீ நான் சொல்கிற விஷயங்களை நீ கேட்கலன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் கௌரவ விரிவாளராக ஒரு 5 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அந்த கல்லூரியில் என்னென்னா இதே பிரச்சனை தான். நீ எங்கள் கேங்கு கூட சேரணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத நீ செய்யணும். நாங்கள் வந்து ஒரு கேங்காக போவோம் அப்படின்னா, அப்போ அந்த பசங்க கூட பேசுகிற விஷயங்கள் பிள்ளைகளுக்கு அது சரி தவச்சல பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுறது அப்படின்னா ஒற்றை பெற்றோர், அது மட்டும் அல்லாமல் அப்பாவால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள், பொருளாதார ரீதியாக பின்தங்கி உள்ள குழந்தைகள், பெண்கள் மட்டும்தான், மாணவ மாணவிகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, புதிதாக வரக்கூடிய அந்த இடங்கள், செல்வம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆகி அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க. சரியா? இப்போ இந்த பிள்ளைகளுக்கு என்னன்னா, அந்த ஒரு கரெக்டான ஒரு சரியான ஒரு மனநிலையிலேயே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து கரெக்டாக கொண்டு போகிறது நம்மளுடைய கடமை. இப்போ வந்து நாங்கள் விழிப்புணர்வு எப்படி கல்லூரிக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஒரு விஷயத்தில் தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, இப்போ மொபைல் ஃபோன் எடுக்கிறோம், ஒரு கட்டத்தில் வந்து அதை கீழே வச்சே ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து வச்சிருவோம், ஃபோன் பேசிட்டு கையிலே வச்சுட்டு இருக்க மாட்டோம், மொபைலை கீழே வச்சிருவோம். அதே மாதிரி ஒரு தவறுன்னு தெரிஞ்சிட்டு கீழே வந்து அந்த தவறை வந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் என்னென்னா, நிறைய கல்லூரி மாணவர்கள் தப்பு பண்ணிடுவாங்க, அந்த சைக்கிள்லேருந்து வெளியே வரவே முடியாது. காரணம் என்ன, நெட்டில் ஃபோட்டோ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பிள்ளைகள் மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் கண்டிப்பாக கிடையாது. டாக்டர்ஸ், நிறைய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அவேர்னஸ் கொடுக்க போச்சமையும் பாதிக்கப்படுறது டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ். வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா மார்க் குறைச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தோம், சரி தப்புன்னா வெளியே வந்துருங்க, சூசைட் அட்டன் பண்ணாதீங்க, அவங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். அப்போ நானுமே இப்போ நான் சமீபத்தில் நான் ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லலாமா? ஒரு வழக்கு நான் எனக்கு என்கிட்ட வந்த ஒரு வழக்கு தான் சார். அதாவது என்னென்னா, அந்த ஒரு பெண் வந்து அவங்க பூ பூஜை நீராட்டு விழா முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த நிறைய புகைப்படங்களை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் லைக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நார்மலாகவே எல்லாமே நடக்கிறது. இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 1 இயர் கழித்து இன்ஸ்டாவில் வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து தவறான ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு போட்டிருக்காங்க. அந்த இது அம்மாவும் அந்த பெண்ணும் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து நிற்கிறாங்க, ஒரு நமக்கு தெரிந்த ஒரு நபர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்ன செய்யலான்னு, நடுத்தர குடும்பத்தில் உள்ள ஒரு பெண், ஒரு குழந்தை, என்ன செய்யறேன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 19 வயது, என்ன செய்யறேன்னு தெரியல, வந்து கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம், ஒன்றும் இல்லை சார், சைபர் கிரைம்னு ஒரு ஆப் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், இப்போ கொண்டு வந்துருக்கோம், இந்தியாவில் ஃபுல்லாக இருக்குது. இணையதளத்தில் நம்ம போனால் போதும், சைபர் கிரைம்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும் சார், அதில் வந்துடும். அதில் அப்ளிகேஷன் இருக்கும், நீங்கள் தமிழில் கூட இது பண்ணிக்கலாம். விண்ணப்பம்னு போனீங்கன்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய, அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யாருக்குமே தெரியாது, ரகசியம், உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் நீங்கள் அதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து தகவல்களுமே ரகசியமாக பாதுகாக்கப்படும். 3 நாட்களுக்குள் இந்த இது வந்து பதிவு செய்ய, வழக்கு உங்களுடைய இது வந்து பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கான நிவாரணம் கொடுக்கப்படும். அப்போது நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 3 நாட்களில் இன்ஸ்டாகிராமில் அந்த குழந்தையோட புகைப்படம் மொத்தமாக எடுத்துட்டாங்க. எடுத்து யார் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரை கண்டுபிடிச்சிட்டோம். இறுதியாக பார்த்தா உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள்

உங்களால் மட்டும்தான் இந்த ஃபோட்டோ இதாக. நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய சந்தோஷத்தை சித்தரிக்கிற சந்தோஷத்தை வழிகாட்டுறது தவறே கிடையாது. ஆனால் அதற்கு இணையதளம் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் கிடையாது. 1930 இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ள 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து இலவச அழைப்பாக இருக்கும். உங்களுடைய எல்லா தேவைகளும் அது மட்டுமல்ல உங்களுடைய சந்தேகங்களையும் இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களையும் நீங்கள் பெறலாம். இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படிங்கிறது சில இளைய தலைமுறைகள் கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள். ஏன் அப்படின்னா, நம்ம காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க சமயம் நம்ம ஏன்னா நீ ஸ்டேட்டஸ் வைக்கலை, ஏன் வைக்கலை, இது கூட வைக்க தெரியாதா உனக்கு அப்படிங்கிற ஒரு கேலிக்குள்ளாக்குறாங்க பிள்ளைகள். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் மொபைல் ஃபோன் கையில் இல்லையா, இது கூட இல்லையா, உங்கள் வீட்டில் இது கூட வாங்கித்தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃபுக்கு அவங்களாவே இழுக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வைக்கணும், வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களாவே ஒரு கவர்ச்சிமயமாக்குன ஒரு உலகத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஒவ்வொரு நாளை கண்டிப்பாக ஒரு வாட்ஸ்அப் வைக்கணும், இந்த ஃபோட்டோவுமே எப்படி வைக்கணும், அதுக்கேற்றப்பில் வைக்கணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. அதுக்கு ஒரு சாங் வைக்கிறாங்க. இப்போ அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை விட இதுக்கு லைக் கண்டிப்பாக, எத்தனை லைக் வந்துச்சு, ஐயோ எனக்கு 10 லைக் தான் வந்துரு, லைக் வரலன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நண்பர்கள் மத்தியில் அந்த வட்டாரத்தில் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சேட்டை பப்ளிக் ஒன்லி நிறைய இருக்குது. ஆனால் நம்மளுடைய இப்போ நம்ம இன்றைய தலைமுறைகள் வந்து அதை ஒரு பொருட்டாக மதிக்கவே மாட்டாங்க. அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து, தனிப்பட்ட விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமாக வைக்கிற காலங்கள் போய் என்னுடைய அந்தரங்க விஷயங்களும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், ஆனாலும் பப்ளிக்னு சொல்லி போடுறாங்க. அவங்களுடைய அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த இணையதள சேவையில் எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் பப்ளிக் போஸ்ட் எல்லாமே இருக்குது, கான்டாக்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற இருக்குது. ஆனால் அதை எந்த இதுவும் இளைய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லையா, இல்லைனா விழிப்புணர்வு இருந்தும் அவர்களது ஏற்றுக்கொள்ளவில்லையாங்கிறது ஒரு வருத்தத்துக்குரியது தான். குழந்தைகள் எதனால் இப்படி இணையதளத்தில் ரொம்ப, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சைபர் புல்லிங்கில் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா, முதல் காரணம் வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் எடுத்தோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் செக் பண்ணுவோம், இல்லைன்னா நம்மளுடைய ஏதாவது ஒன்று மொபைலில் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிச்சமே பக்கத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு தெரியும், என்ன அப்பா 10 நிமிஷமாக உட்காந்துருக்காங்களா, ஹாஃப் அன் அவர் அதில் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்களா, அப்படி என்ன இருக்குது, வித்தியாசமாக என்ன இருக்குது. பிள்ளைகள் வந்து சாதாரணமாகவே அவங்க வந்து ஈர்க்கப்படுறாங்க. நம்மளுடைய நம்ம தான் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ரோல் மாடலே பெற்றோர்கள் மட்டும்தான். நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்க்கச்சமே பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக அப்பா அந்த மொபைல் வந்து அப்பா இல்லாத நேரத்தில் அப்பா கிட்ட கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா அம்மா அலோவ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லைடா இதுதான் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி நீங்கள் உட்கார வச்சா பிரச்சனையே கிடையாது, ஒரு 10 நிமிஷம் இவ்வளோதானா, இதுதான் நாங்கள் டிவிலே பார்த்துருவோம்னு பிள்ளைகள் போயிடுவாங்க. நம்ம மறைச்சு மறைச்சு வைக்க வைக்க ஏதோ ஒரு பூதகரமான விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. இயற்கையாகவே குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகம் இல்லை சார். அப்போ அந்த ஆர்வம் இருக்க சமயம் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்து குளிக்க போச்சமையும் இல்லைனா அப்பா மொபைலில் வச்சும் திருட்டு திடமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பார்க்க பார்க்க எப்போவுமே பிள்ளைகளுக்கு தீய விஷயங்கள் தன்னை பிள்ளைகளை அட்ராக்ட் ஆகும். ஸோ அதை அவங்க வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அந்த மொபைலை பார்க்க சமயம் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கு தவறு எது சரி எதுன்னு தெரியல, கையில் கிடச்சிருக்கு, அதை எப்படி வேணால் பார்க்கலாம். அப்போ ஒரு பையன் நாளைக்கு ஒரு பையன் பார்த்துட்டு போகிறான் அப்படின்னா, ஒரு பொண்ணோ பையனோ ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு போகிறாங்கன்னா, நான் இன்னைக்கு கயல்விழி நான் அன்றைக்கி பார்த்தேன், கவிதா நான் அன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னா, நான் பார்க்கலையே எங்கள் அப்பா, அப்போ இனி இதை உங்கள் அப்பாட்ட பாரு, உங்கள் அம்மா மொபைலில் பாருன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ள ஒரு கேங் இது மாதிரி பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன் நீ பார்க்கலையா, நீயும் பாறேன் நானும் பாருன்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதான்னு தெரியுது, ஆனால் அதை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 10 பேர்கிட்ட சொல்லச்சமையும் இன்னும் இதாகும். ஸோ இதான் வந்து இது இப்படி தான், பெற்றோர்கள் தான் முதல் காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடா நட்பு அதிகம். ஸோ இந்த ரெண்டுமே முக்கியமான காரணம். இப்போ நாங்கள் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, நிறைய குழந்தைகள் நீங்கள் சொன்னது சார் அவங்க தப்புன்னு வந்து காலம் கடந்து தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த காலம் கடந்தும் அது தப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா, நம்மள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அவங்களுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் ரொம்ப ஈஸியாக போட்டிருந்தாங்க. ஆனால் நம்மள்கிட்ட வந்து உண்மையாக நம்ம ஏதாவது ஒன்று பெற்றோர்கள்லையோ இல்லைனா எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள்ட்டையோ இல்லை பொதுவான ஒரு நபர்கள்ட்ட அவங்க வந்து நாங்கள் இப்படி மாட்டியிருக்கோம் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக அவங்களை காப்பாற்றிடலாம். ஆனால் அதை மறைத்து வைத்து அவங்களுக்குள்ளாவே உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு நம்பிக்கையே கொடுக்கணும், இது ஒரு விஷயம் கிடையாது, தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை பாதுகாக்க எத்தனையோ சட்டங்கள் இருக்குது உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு. தவறுங்கிறது யாருக்கு ஒரு நாள் நடக்கும், அதை வெளியே கொண்டு நிறைய முகாம்களுக்கு விழிப்புணர்வு மையங்கள் இருக்குது, உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க நிறைய ஆலோசனை மையங்கள் இருக்குது, அடைக்கலம் கொடுக்க பாதுகாப்பு மையங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு முடிவு கிடையாது, தொடக்கமாக நினச்சிட்டு உங்களை மாதிரி உள்ள நிறைய குழந்தைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு விழிப்புணர்வு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரினா நிறைய குழந்தைகள் வந்து என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பு ஆகிட்டு உடனே ஸ்டடீஸை கட் பண்ணிடுவாங்க.

0: பேரண்ட்ஸ் வந்து கோவத்தில் ஸ்டடீஸை கட் பண்ணிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இல்லை நீங்கள் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு மாதிரி கொடுத்து, எங்களுக்கு இப்போ பெற்றோர் இல்லாத குழந்தைகள் அப்படின்னா, சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா, நாங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்வோம். எங்களுடைய நம்ம மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழுவில் வந்து நான் உறுப்பினராக இருக்கேன். பி பட்டியல் வழக்கறிஞராக இருக்கேன். இப்போ எங்களுக்கு நாங்கள் வழக்கறிஞர் நாங்கள் போச்சோமே, நிறைய கிராமங்களுக்கும் நாங்கள் சின்ன சின்ன ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நாங்கள் போவோம். போச்சோமே நாங்கள் கொடுக்கறது தான். உங்களால் வந்து தவறான ஒரு ஆலோசனைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, எங்களை நீங்கள் அணுகுனீங்கன்னா, நாங்கள் அதுக்கான நிவாரணத்தை கண்டிப்பாக சொல்லுவோம். நிறைய குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ்ட்டு இல்லை பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி குழந்தைகள் வந்து சண்டை போட்டு வருவாங்க. நான் அம்மாட்ட மொபைல் ஃபோன் கேட்பாங்க. இதில் பாதிக்கப்படுற பார்த்தீங்கன்னா 16 to 21 வயதுக்குள்ள பெண்கள் மட்டும்தான். ஸோ அதில் வந்து சிறுமிகளும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க, இளம் பெண்களும் வருவாங்க. என்னன்னா, எனக்கு மொபைல் ஃபோன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மொபைல் ஃபோன் அம்மாவெல்லாம் வாங்கி தரோம். அம்மா வந்து உப்பளத்துலையோ இல்லைன்னா காட்டு வேலைக்கோ போகக்கூடிய அம்மாவாக இருப்பாங்க. உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்ல சொல்லி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை நோக்கி ஒரு வியாபார கும்பல் வரும். இல்லைன்னா இவங்களுக்குன்னு ஒரு கேங்கு, ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பாங்க. நீ எதுக்கு அங்கேயே இருக்க, நம்ம வெளியில் போய் எங்கேயோ சம்பாதிச்சிக்கலாம். நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய டெக்ஸ்டைல்ஸ் கடை, நிறைய டெக்ஸ்டைல்ஸில் மற்றபடி ஷாப்ஸ்லலாம் வந்து வேலை கொடுக்குறாங்க. ஸோ 18 below 18 கேர்ள்ஸுக்கு, கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ், அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம எங்கேனாலும் போய் சம்பாதிச்சிக்கலாம். அப்போ ஒரு கோவத்தில் வெளியே வருவாங்க. இந்த கோவத்தில் வரக்கூடிய பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நிற்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி பார்க்கில் இடையில பார்த்தீங்க. எங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து பேர் குறிப்பிடலை, நம்மளுடைய தூத்துக்குடி முத்துநகர் பீச்சில் வந்து இருந்தாங்க. 17 ஒரு 3 பெண் குழந்தைகள், உடனே என்னம்மா இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துருக்க ஒரு பாட்டி கேட்டிருக்காங்க, வேலை பார்க்குற பாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் சுற்றி பார்க்க வந்தோம் அப்படின்னு. ஆனால் சுற்றி பார்த்து அவங்களுடைய சொந்த ஊர் இந்த ஊர் கிடையாது, வேற ஒரு மாவட்டத்திலிருந்து 3 புத்தக பையோடு வந்திருக்காங்க. எந்த இது மாவட்டம்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லவும் தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய விவரங்கள் வெளியில் சொன்னால் வேற மாதிரி பிரச்சனையாகவும் நினச்சிட்டு சொல்லலை. கடைசி பார்த்தோன்னா காவல் நிலையத்தில் பெண் அலுவலர் ஒருத்தங்க கூப்பிட்டு, காவல் நிலையத்தில் பெண் அலுவலர் இருப்பாங்கல்ல, கூப்பிட்டு கேட்ட சமயம் பார்த்தா அம்மா வந்து மொபைல் ஃபோன் வாங்கி தர மாட்டாங்கன்னு ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு அம்மா வந்து ரொம்ப படிக்க சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்க, நாங்கள் கேட்டதை வாங்கி தர மாட்டேங்காங்க. இன்னொரு பொண்ணு என்னென்னா, அம்மா வந்து என்னை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகணும், வெளியே எங்கே. அதாவது சில இப்போடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகளை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க, முதல் காரணம். இன்னொன்று ஆடம்பர வசதியே ஏற்பாருக்கு, எதிர்பார்க்காங்க. மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம நண்பர்கள் கூட பழகணும் அப்படின்னா சில விஷயங்கள் கட்டாயமாக தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு மாய உலகம் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு புரிய வைக்க.
1: இதுவரை வளரிளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். இதில் பங்கேற்றவர் வழக்குரைஞர் மினிலா அவர்கள். அவளும் நிலவின் போதே துகளும். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உயர் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இருதரப்பு உறவில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். பிராந்திய நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு, புதுமையான தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற விரைந்த கட்டமைப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மைக்கான ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டறிக்கையிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இந்திய பசிபிக் பிராந்தியம் என்பது இரு கடல்கள் சங்கமிக்கும் இடம் மட்டுமின்றி ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொண்ட ஜனநாயக நாடுகளான இந்தியா ஆஸ்திரேலியாவின் விருப்பங்களை எடுத்துரைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். பரஸ்பரம் ஆழமான நம்பகத்தன்மையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு விரிவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்க இந்த உச்சிமாநாடு வகை செய்ததாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இறுதிக்கட்ட நிர்வாக மேலாண்மைக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தேசிய வளத்திற்கு நீல பொருளாதாரம் ஒரு உந்து சக்தியாக திகழும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நீடித்த உயர் மீன்வள தொழில்நுட்பத்திற்கான தேசிய இயக்கத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான மீன்வள மையங்களை உருவாக்க இளையோர் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் கடல்சார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இத்துறைகளின் முன்னேற்றங்கள், மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள், நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் குறித்தும் இத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். கோவில் நில ஆக்கிரமிப்பில் யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமவள கொள்ளை தொடர்பான ஆதாரங்கள் வழங்கப்பட்டால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஒன்றிய மக்களின் கோரிக்கைகள் குறித்த குறைகேட்பு முகாமில் மனுக்களை அமைச்சர் பெற்றுக் கொண்டார். போதிய தண்ணீர் இல்லாததால் வழக்கமாக திறக்கப்படும் June 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கருத்துக்கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
1: குறைந்து வரும் வேளாண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு வேளாண்மை தொழிலை இயந்திரமாக்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதோடு சந்தை விலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் குளிர்பாதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் இதர அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து உருவாக்கும்.
0: தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உலகத்தரத்திலான நவீன தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்துடன் புதிய

0: வந்தம் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று கையெழுத்தானது. இதன் மூலம் மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம், பசுமை எரிசக்தி, மின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதுமை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர், நஞ்சை புகழூர், காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய கதவணை பகுதிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று நேரில் ஆய்வு செய்தார். 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீரை தர முடியாது என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், ஜூலை மாதத்திற்கான 32 TMC தண்ணீரை பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2885 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 1367 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பரம்பிக்குளம், ஆழியாறு அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேல் நீராறு பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோலையாறில் 10 சென்டிமீட்டர், வால்பாறை மற்றும் கீழ் நீராறு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான KRB அணையை ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதால் அதனை அகற்ற வலியுறுத்தி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி அணையில் தற்போது நீர்மட்டத்திற்கு ஏற்ப அதிக அளவில் ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே படர்ந்திருந்த ஆகாய தாமரைகள் தற்போது அணையினை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீர் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக ஆகாய தாமரைகளை அகற்றி பயனுள்ள வகையில் அணையினை மாற்றித்தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: கோவை காந்திபுரம் பகுதியில் புதிய ஆதார் சேவை மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான ஆதார் சேவைகளை எளிதாக வழங்கிடவும் பல்வேறு ஆதார் தொடர்பான சேவைகளை மேம்படுத்திடவும் இம்மையம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த மையம் இயங்குவதோடு மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு ஏற்ற வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இன்று மாலை தொடங்கவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறுவை நெல் பயிருக்கு இம்மாத இறுதி வரை காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலவச வேட்டி சேலைகளுக்கான நூல் வழங்கப்படாததை கண்டித்து கஞ்சி தொட்டி தொடங்கி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூல் வழங்கப்படாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நேற்றிரவு நேரிட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி எரிந்து சாம்பலாயின. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கீழப்பழுவூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் முழுமையான வேளாண் கடன் தள்ளுபடியை கோரி விவசாயிகள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவிற்காக இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்பாள் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திறனாள பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்க போஸ்டனில் நாளை அதிகாலை நடைபெறும் முதல் காலிறுதி போட்டியில் பிரான்ஸ் மொராக்கோ அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்து.

0: தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷவாணி
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: பசுந்தீவனத்தில் கறவை மாடுகளுக்கு வேண்டிய புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து மற்றும் உயிர்ச்சத்து, குறிப்பாக உயிர்ச்சத்து ஏ அதிக அளவில் உள்ளது. இந்த உயிர்ச்சத்து ஏ கறவை மாடுகளின் கருமுட்டை உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது.
4: கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப. அனுராதா அவர்களின் கருத்துக்கள்.
2: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பான கருத்தடை முறைகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா ஐயப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
5: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
6: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
7: 1800-425-0111.
6: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
7: 9498-34-5350.
4: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 கேட்டு மகிழலாம்.
8: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
6: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
8: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in https://awards.gov

0: Commission for Sustainable Use of High Seas Fishery Resources in Bhubaneswar. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷவாணி நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் கர்ணா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

திரைகானத்தில் தொடர்ந்து பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக மனோ டி எல் மகாராஜன், பல்ராம், சித்ரா, சந்தியா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

தூள் திரைப்படத்திற்காக மாணிக்க விநாயகம் விது பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் 18 சென்டிமீட்டர், சோலையார் 11 சென்டிமீட்டர், சின்கொனா வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், கோவை

மாவட்டம் உபாசி AWS 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல் பவானி 7 சென்டிமீட்டர், தேவாலா வால்பாறை PTO 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பார்வுட் 5 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் செருவாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், நடுவட்டம், கிளென் மார்கன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, தொண்டமுதூர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், எமரால்ட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியார், தேக்கடி, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், குன்னூர் AWS, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 22.4 டிகிரி செல்சியஸ் கோவை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலையில் தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. கோவை மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. இன்று தொடங்கி 14 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15 தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15 தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷவாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 KHz இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குறளமுதம் கேட்போமா?

0: உட்பகை உண்டான குடியானது நாளடைவில் அறத்தினால் அராவப்படும் இரும்பு போல தேய்ந்து வலிமை குறைந்துவிடும். குறள் எண் 888 அதிகாரம் உட்பகை.
1: அறம் பொருத பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி.
0: உட்பகை உண்டான குடியானது நாளடைவில் அறத்தினால் அராவப்படும் இரும்பு போல தேய்ந்து வலிமை குறைந்துவிடும். குறள் எண் 888 அதிகாரம் உட்பகை.
2: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதலில் வான்மதி படத்திற்காக ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுறீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: திரைகாலத்தின் நிறைவாக பிரியம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், ஹரிஹரன் சித்ரா.

எடுத்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல், இது குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப. அனுராதா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகானம், 9:30 நாடக மலர், அப்பாவின் நடிப்பு நாடகம், எழுதியவர் திருச்சி ஜார்ஜ், 10:00 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஏஐ அண்ட் மீ லேர்னிங் டுகெதர், உரை வழங்குபவர் ஏ ஹீரா, மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் ஜே ஜொஹன்னா மேரி, மியூசிக்கல் டேலண்ட் சஹானா கார்த்திக் பாட்டு, ரெனூவபிள் எனர்ஜி பவரிங் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர், உரை வழங்குபவர் எஸ் ஆர் விபீஷன். 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரிவைடு, 9:45 இன்சைட்ஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நாளை நிகழ்ச்சிகள் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில், நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, இதில் காந்தி அஞ்சலி தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், 7:45 நகர்வலத்தில் குடிநீரை காய்ச்சி குடிப்பதின் நன்மை, சி அனுசுயா எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9:00 அரங்கிசையில் கோலையரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை, சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 11:02 இலக்கியம் பேசுவோம், எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், 6 மாதவி லதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை 6 அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் நகர்ப்புற மாற்றத்தை முன்னே

0: எடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். ஒன்று பத்துக்கு இன்னுயிர் தோழி தேன்கூடு சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை சொல்பவர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பாலராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். கதை அரங்கத்தில் பங்கேற்பவர் ஜோனால். 2:35 சேந்தசை பாடல் பயிற்சி. இதில் இடம்பெறுவது ஒரியமொழி பாடல். எழுதியவர் கே சி பாணிகிரகி. இசை அக்ஷயகுமார் மொஹந்தி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். 9:30 அரங்கசையில் வி எல் குமார் வி எல் வி சுதர்சன் ஆகியோரின் வயலின் இசை. ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டையின் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.5°C. குறைந்த அளவு 29.8°C. ஈரப்பதம் 77%. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.8°C. குறைந்த அளவு 30.1°C. ஈரப்பதம் 84%. சென்னைக்கு வந்த சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. பொதுவாக வானம் மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும் குறைந்த அளவு 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today outlined a powerful roadmap for a future-ready and developed India driven by the mantra, Grow More, Achieve More. Addressing the Indian diaspora in Melbourne, Mr. Modi highlighted India's economic and technological progress.
2: 21वीं सदी का भारत आज विकसित होने के लक्ष्य पर काम कर रहा है. ये वो भारत है जो कहता है ग्रो मोर अचीव मोर. हम 140 करोड़ एस्पिरेशन से भरे राष्ट्र है. हम अधीर है, बेसब्र है. हम दुनिया की सबसे तेजी से बढ़ती इकोनॉमी है.
1: While crediting the Indian community for strengthening bilateral partnership, Mr. Modi asserted that ties between India and Australia have reached great heights. Mr. Modi highlighted the cultural roots, mini India hubs and emotional bonds across borders. Speaking on the occasion, Australian Prime Minister Anthony Albanese said the enthusiasm at the event reflected the strength of the Australia-India partnership and the growing warmth in bilateral relations. Later, briefing media in Melbourne, Foreign Secretary Vikram Misri said the relationship between India and Australia is a dynamic and fast-growing one. Earlier in the day, Prime Minister Modi and his Australian counterpart participated in the third Australia-India Annual Leaders Summit in Melbourne, during which they held delegation-level talks aimed at strengthening bilateral ties. To secure peace and stability across the Indo-Pacific, the two leaders signed a landmark joint declaration on defence and security cooperation, institutionalised an annual defence ministers' dialogue, and launched a unified maritime security collaboration roadmap. In a joint press statement after the talks, Prime Minister Modi said the two countries have signed a significant agreement in the field of nuclear energy that will enable the supply of uranium from Australia to India. He also announced the operationalization of the Australia-India partnership on cyber, critical technologies and supply chains and a dedicated critical minerals corridor. Union Home Minister Amit Shah is chairing a conference of superintendents of police, SPs, from border states and union territories in New Delhi. SPs from Jammu and Kashmir, Punjab, Uttarakhand, Rajasthan, Gujarat, Uttar Pradesh, Bihar, West Bengal and the northeastern state are participating in the conference. The meeting assumes significance amid the center's intensified campaign against illegal immigration, which has been an organized attempt to alter the demographic composition of districts located along the international border in the eastern part of the country. The government has waived the basic customs duty on goods used in manufacturing of display assemblies, lithium ion cell and inductor coil module with an aim to promote domestic production of electronic devices like smartphones, laptops.

0: செம்பியன் மாதேவி தன் மகன் மதுராந்தகனிடத்திலே எப்படி தன்னுடைய கணவன் அதாவது மதுராந்தகனின் தந்தையார் தன்னிடம் ஒரு வாக்கை கோரி பெற்றார் என்று விவரித்து கொண்டிருந்தார்.
1: மகனே, உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாமல் சிவபக்த சிகாமணி ஆகும்படி வளர்ப்பேன் என்று உன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன். அதை நிறைவேற்றி விட்டதாகவே சில காலத்துக்கு முன்பு வரையில் எண்ணி இருமாந்திருந்தேன். ஆனால் என் உயிருக்கு உயிரான மகனே, என் கண்ணுக்கு கண்ணான செல்வ புதல்வனே, சில நாளாக நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன். அப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சு புண்ணாகிறது. நான் கேள்விப்படுவதெல்லாம் பொய் என்று நீ உறுதி சொல்லி என் நெஞ்சில் உள்ள புண்ணை ஆற்ற மாட்டாயா
0: என்று அன்னை செம்பியன் மாதேவி கெஞ்சினாள். தாயே, தங்களுடைய மர்மமான வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சத்தையும் புண்ணாக்குகின்றன. தாங்கள் என்னை கேள்விப்படுகிறீர்கள், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் சீறினான்.
1: குழந்தாய், என் மனத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளும் சக்தியை நீ இழந்து விட்டாய் போலும். வெளியிட்டு சொல்லத்தான் வேண்டும் என்கிறாய். நல்லது, சொல்லுகிறேன். உன் மனம் சிவபக்தியாகிய கங்கை நதியிலிருந்து மண்ணாசையாகிய குட்டையில் விழுந்து விட்டது என்று கேள்விப்படுகிறேன். சோழகுலத்து சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்படுகிறேன். உன் புனிதமான உள்ளத்தை நம் விரோதிகள் அவ்விதம் கெடுத்து விட்டார்கள் என்று அறிகிறேன். நான் இவ்வாறு கேள்விப்பட்டது உண்மையல்ல என்று நீ கூறினால் என் மனம் நிம்மதியடையும் என்றாள்
0: மூதாட்டி. மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த பீட்டத்திலிருந்து எழுந்து நின்றான். அவனுடைய படபடப்பை பார்த்து தாயும் எழுந்தாள். என்னுடைய மனத்தை விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை. என்னை சிம்மாசனம் ஏற விரும்புகிறவர்கள் என் விரோதிகளா? எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க முன்வந்திருப்பவர்கள் என் விரோதிகளா? ஒரு நாளும் இல்லை. உண்மையில் என் ஜென்ம விரோதியார் என்னை பெற்றவளாகிய நீதான் என்று மதுராந்தகன் கூவினான். ஆத்திர மிகுதியால் அந்த

0: சமயம் அவன் மரியாதையை மறந்தான். சின்ன பழுவேட்டரையர் நல்ல வார்த்தைகளினால் அன்னையின் மனத்தை மாற்றும்படி சொல்லியிருந்ததை மறந்து வசை மாறி பொழிந்தான்.
1: ஆம், நீதான் என் ஜென்ம சத்ரு, வேறு யாரும் இல்லை. நீயும் ஒரு தாயா, நீயும் ஒரு ஸ்திரீயா. உலகத்தில் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் உரிமைக்காக படாத பாடுபடுவார்கள். கதைகளிலும் காவியங்களிலும் கேட்டிருக்கிறேன், வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். அன்னையின் இயல்புக்கே மாறான இயல்புடைய நீ மானிட ஸ்திரீதானா அல்லது மனித பெண் உருக்கொண்ட அரக்கியா? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ எதற்காக இந்த பெரும் துரோகத்தை எனக்கு செய்கிறாய்? எல்லாவித நியாயங்களினாலும் எனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருவனுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன ஸ்ரத்தை? என் தந்தையின் விருப்பம் என்று சொல்லுகிறாய், அவருக்கு நீ வாக்கு கொடுத்ததாக சொல்லுகிறாய், அதற்கெல்லாம் அத்தாட்சி என்ன? நான் நம்பவில்லை. எனக்கு யாரோ துர்போதனை செய்து விட்டதாக சொல்லுகிறாய்? இல்லவே இல்லை. உனக்குத்தான் யாரோ துர்போதனை செய்து உன் மனத்தைத்தான் கெடுத்து விட்டுக்கிறார்கள். தாயை மகனுக்கு விரோதியாக்கியிருக்கிறார்கள். நியாயமாக எனக்கு உரிய சோழ சிங்காசனத்தை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ சொன்னாலும் விட மாட்டேன். சிவபதம் அடைந்த என் தந்தையே திரும்பி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது. இந்த பழமையான சிங்காசனம் எனக்குரியது. கரிகால் பெருவளத்தான் அணிந்திருந்த மணிமகுடம் எனக்குரியது. அவற்றை நான் அடைந்தே தீருவேன். இதோ என் கழுத்தில் போட்டிருக்கும் ருத்ராட்ச மாலை நீ எனக்கு அளித்தது. தாய் என்ற மரியாதைக்காக இத்தனை நாளும் இதை தரித்திருந்தேன். என்னை பேடியாக்கி நாடு நகரமெல்லாம் நகைக்கும்படி செய்த இந்த ருத்ராட்ச மாலையை இதோ இந்த கணமே கடற்றி எறிகிறேன். நீ அதை வைத்துக் கொள்ளலாம்.
0: இவ்விதம் பித்தம் பிடித்தவனைப் போல பிதற்றிவிட்டு மதுராந்தகன் தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை அவசரமாக கழற்ற முயன்றான். கழற்ற முடியாமல் அதை அறுக்க முயன்றான். ஆனால் கழுத்து நிறைந்ததே தவிர மாலை அப்படியே இருந்தது. மதுராந்தகன் அழகிய தோற்றமுடையவன். சுந்தர சோழரின் புதல்வர்களைக் காட்டிலும் அழகன் என்று சொல்லலாம். அவர்களிடம் இல்லாத பெண் தன்மையின் வசீகரமான சாயல் அவன் முகத்தில் பொலிந்தது. அத்தகைய களை பொருந்திய அவன் முகம் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் இப்போது விகாரமடைந்து காட்டியது. அதை காணச் சகியாமல் செம்பியன் மாதேவி கண்களை மூடிக்கொண்டாள். அவன் சத்தமிட்டு ஓய்ந்த பிறகு தன் கண்களை திறந்து பார்த்தாள். குரலின் சாந்தத்தில் சிறிதும் மாறுதல் இல்லாமல்,
2: மகனே, சற்று அமைதியாயிரு. நான் வஞ்சக அரக்கியாகவே இருந்தாலும் என் வார்த்தைகளை சற்று செவிசாய்த்து கேள்
0: என்றாள். மதுராந்தகன் அந்த குரலை கேட்டு சிறிது அடங்கினான்.
1: நன்றாய் கேட்கிறேன், கேட்க மாட்டேன் என்று மறுக்கவில்லையே என்றான்.
2: தாயின் இயல்பை குறித்து நீ குறிப்பிட்டாய். பொல்லாத அரக்கியாயிருந்தாலும் தன் குழந்தைக்கு துரோகம் செய்ய மாட்டாள். துஷ்ட மிருகங்களும் தங்கள் குட்டிகளை மற்ற துஷ்ட மிருகங்களிடமிருந்து காப்பாற்ற முயல்கின்றன. அதுபோலவேதான் நானும் உன்னை காப்பாற்ற முயல்கிறேன். நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்லுவதற்கு முன்னே கூறியதைத் தவிர வேறு காரணமும் இருக்கிறது. ராஜ்ய ஆசையினால் உன் உயிருக்கே ஆபத்து வரும். பெற்று வளர்த்த தாய் தன் மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் குற்றமுண்டா? நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டால் சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கு எதிரியாவாய். ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் வீரோதி வீரர்கள். நீயோ ஆயுதம் எடுத்து அறியாதவன். சோழ நாட்டு சைன்யம் முழுவதும் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் கட்சியிலேயே இருக்கும். படைத்தலைவர்களும் அவர்களுக்கு சார்பாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்து நாடுகளிலும் அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். உனக்கு துணைவர்கள் யார்? யாரை நம்பி நீ அவர்களுடன் போர் தொடங்குவாய்? மகனே, சில நாளாக வானத்தில் தூமகேது தோன்றியிருப்பதை நீ அறிவாய். கண்ட உண்மை, வால் நட்சத்திரம் வானில் தோன்றினால் அரச குலத்தினர் உயிருக்கு அபாயம் என்பது உலகம் கண்ட உண்மை. அப்படி நேரும் விபத்து உனக்கு நேராமல் இருக்க வேண்டுமே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். குழந்தாய், என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது தவறா? அது உனக்கு நான் இழைக்கும் துரோகமா?
0: இந்த வார்த்தைகளினால் மதுராந்தகனுடைய ஆத்திரம் சிறிது தணிந்தது. அவன் உள்ளம் கனிவடைந்தது.
1: அன்னையே, மன்னியுங்கள். தங்களுடைய கவலை இதுதான் என்று முன்னமே சொல்லியிருக்கலாமே. ஒரு நொடியில் தங்கள் கவலையை தீர்த்திருப்பேனே. நான் அப்படியொன்றும் துணைவர்கள் இல்லாத அநாதையல்ல.

0: சோழ சாம்ராஜ்யத்தில் எனக்கு செல்வாக்கு வாய்ந்த சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் என் பக்கம் இருக்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் என் கட்சியில் இருக்கிறார்கள். கடம்பூர் சம்புவரையர் என் பக்கம் இருக்கிறார். தங்கள் சகோதரரும் என் மாமனுமான மழவரையரும் என் கட்சியில் இருக்கிறார். மற்றும் நீல தங்கரையாரும் இரட்டைக்குடை ராஜாளியாரும் குன்றத்தூர் பெருங்கிழாரும் பூரண பலத்துடன் என்னை ஆதரிக்கிறார்கள். என்னை ஆதரித்து நிற்பதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள்.
1: மகனே, இவர்கள் செய்து கொடுக்கும் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் உண்மையுடன் நடப்பதாக இவர்கள் ஒரு காலத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார்கள். அவர்கள் உனக்கு உண்மையாக நடப்பார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். இவர்களிடம் உள்ள சைன்யம் வெகு சொற்பம் என்பது உனக்கு தெரியாதா? வடக்கே உள்ள சைன்யம் ஆதித்த கரிகாலனுடைய தலைமையில் இருக்கிறது. தென் திசைச் சேனையோ கொடும்பாளூர் வேளாரின் தலைமையில் இருக்கிறது.
0: தாயே, என் கட்சியை ஆதரிக்கும் சிற்றரசர்கள் எந்த நேரத்திலும் தலைக்கு 10,000 வீரர்களை சேர்த்துக் கொண்டு வரக்கூடியவர்கள்.
1: சைன்யம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களை பற்றி என்ன? சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் என்பது உனக்கு தெரியாதா? இன்றைக்கு நீயே பார்த்தாய், இந்த பழையாறை நகருக்கு இன்று அருள்மொழிவர்மனோ ஆதித்த கரிகாலனோ வந்திருந்தால் மக்கள் எப்படி திரண்டு கூடி வரவேற்றிருப்பார்கள்? இந்த ஊர் மக்கள் ஒரு காலத்தில் உன்னிடமும் அன்புடனேதான் இருந்தார்கள். பழுவேட்டரையர்களுடன் நீ உறவு பூண்டதிலிருந்து உன்னை மக்கள் வெறுக்கவே தொடங்கிவிட்டார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: மற்றவர்களால தான் தனக்கு எல்லா துன்பமும் வருதுன்னு தப்பு கணக்கு போடுறான் மனுஷன். அதாவது புறப்பகைதான் தனக்கு எதிராக செயற்படுதுன்னு நினைக்கிறான். ஆனா தன்னுள்ளே இருந்தபடி ஆட்டி வைக்கிற அகப்பகையை பத்தி சிந்திப்பதே இல்லை. பிறக்கும் போதே ஆசையும் பிறந்துடுது. தன்னிடம் இல்லாததாக நினைப்பதாலே பிற பொருள்களின் மீது நாட்டம். இத காமம்னு சொல்லுவாங்க. அகப்பகைகள் 6 இது முதலாவது. அடுத்தது குரோதம். ஆசை தடப்படும் போது, அதாவது ஆசைப்பட்ட பொருள் கிட்டாத போது இது சீறிக்கிட்டு வரும். இந்த நிலையில பிறரிடம் இருப்பது தனக்கு வேணும், தன்னிடம் அது இருந்தாலும் அவருடைய பொருளும் தனக்கு வேணுங்கிற பேராசை. இத லோபம்னு குறிப்பிடுவாங்க. அடுத்த நிலை வேணும் வேணும்னு அலைஞ்சது போக கையில இருப்பதை பறிகொடுத்துட்ட மாதிரி கலங்குறது. இதைத்தான் மோகம்னு சொல்லுவாங்க. இந்த நிலையிலையும் தன் போக்குல ஏதோ சரியில்லைன்னு உணராம எப்படியும் மற்றவங்களை விடத்தான் உயர்ந்தவங்கிற கர்வத்தோட தெரிவது மதம். இந்த 5 கூறுகளின் நஞ்சை உள்ளடக்கின கொடுக்குதான் பொறாம. இத மாத்சரியம்னு சொல்லுவாங்க. விழுப்பேற்றின் அஹ்தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பேறுகள்லேயே மிக உயர்ந்தது பொறாம இல்லாதிருப்பது என்கிறார் திருவள்ளுவர். நேர்களே, இந்த 6 வகை பகைகளும் மதுராந்தகரை மாறி மாறி தாக்கி வர்றதை கவனிச்சுக்கிட்டு வர்றோம். இப்போ இந்த கட்டத்துல செம்பியன் மாதேவியின் முன்னிலையில மேலோங்கி இருப்பது குரோதம். அன்னையின் இயல்புக்கே மாறாக மகனின் ஆசைக்கு தடையாக நிற்கிறாங்க. யார நம்பி ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் எதிர்ப்பாய்? இதை கேட்டுட்டு என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுவது தவறா? அது உனக்கு இழைக்கும் துரோகமானு கேட்கிறாங்க. இது அவனுடைய ஆத்திரத்தை கொஞ்சம் தணிக்குது. இருந்தாலும் அரசுரிமை வெறிய மூட்டி இருந்த பழுவேட்டரையர்களே இப்போ அதை கட்டுக்குள்ள வைக்க கஷ்டப்படுறாங்க. இந்த மூதாட்டி பாவம் என்ன செய்ய முடியும்? சிவபக்தி ஆகிய கங்கை நதி மனத்தை நெகிழ்விக்கிற தொடர். பேற்றை தவம் சற்றும் இல்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா? செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அருணகிரிநாதரின் கந்தர் அலங்கார பாடலை நினைவுபடுத்து. மாயை என்கிற சேற்ற பூசிக்கிட்ட மனிதன் அதை கழுவிக்க என் பெருமான் தம் சடையில கங்கையை வச்சிருக்கார்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், சதி லீலாவதி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்களில்.

0: இதுவரை திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்பர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
2: வணக்கம் மெல்பர்ன்.
1: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள் ஆராய்ச்சி மேம்பாடு புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவை தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில்

0: எலிகள் பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகி இருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவுக் கூடங்களை ஆட்சியர் திரு

0: சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டோலில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் உடன் பாடிய பாடல்

மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில் பாடல்.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி.
1: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் நிகழ்ச்சிகள் ஒலிக்கும் முதல் பாடல் கே ஜெயசுதாஸ், சுனலதா பாடியது. படம் பாட்டு வாத்தியார்.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
1: நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். வேதாரண்யம் வட்டம் கள்ளிமேடு கொத்தங்காடு சாலையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வேதாரண்யம் கால்வாய் குறுக்கே ₹15 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் இந்த பணிகளை அவர் விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதுபோல புஷ்வனம் கிராமத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை அன்னையினை பார்வையிட்டு அங்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான மரக்கன்றுகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார்கள். அப்போது புங்கன், வேங்கை, மகாகனி, தென்னங்கன்றுகள், தேக்கு உள்ளிட்ட கன்று வகைகள் உள்ளதை மாவட்ட ஆட்சியர்கள் பார்வையிட்டார். தொடர்ந்து புஷ்பவனம் கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 4000 மரக்கன்றுகள் நடும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார். அரசினர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நாகக்குடையான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ள மதிய உணவினையும் உண்டு அதனுடைய தரத்தினையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியினை வழங்க உள்ளது. இந்த பயிற்சியில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதாகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியானது சென்னையில் நடைபெற உள்ளது. கால அளவு 4 மாதங்கள் ஆகும். பயிற்சி பெறும் காலங்களில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக 1 மாதத்திற்கு ₹2000 வீதம் வழங்கப்படும். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ₹91 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். இதில் பிரிவு சாலை மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பு ஏற்படுவது தொடர்பாக அவர் கோட்ட பொறியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். தொடர்ந்து விரைவாக ரயில்வே மேம்பாலம் பணிகள், பிரிவு சாலை பணிகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு வடிகால் பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஆவண செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நாகப்பட்டினம் பொன்னி சித்திர குடல் ஓவிய பயிற்சி மையத்தில் கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல மாணவ மாணவியருக்கு பொன்னி கலையகத்தில் கிட்டார், வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், சிலம்பம், நாட்டுப்புற கலைகள் உள்ளிட்ட 30 வகையான கலை பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில் பிரதிநர் மேளா மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தொழில் பிரதிநர் ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு அமைச்சகம் இணைந்து பிரதம மந்திரி தேசிய தொழில் பிரதிநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். நிறுவனங்களில் நேரடி பயிற்சி மூலம் தொழில்திறன் மற்றும் பணித்திறன் மேம்படும். பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுநர் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அரசு பணியாளர்களுக்கான வயது வரம்பில் 1 ஆண்டு சலுகை பெறும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இம்முகாம் 3 மாதங்களுக்கு 1 முறை மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிறது. இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகளை வழங்குவதுடன் தொழில்துறைகளின் திறன்மிக்க மனிதவள தேவையை பூர்த்தி செய்வது இதன் நோக்கமாகும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 355 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் நாகப்பட்டினம், திருக்கோவிலை, செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற

0: தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம், அயோத்தியா பண்டிதர் திட்டம், நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திட்டங்கள், அங்கன்வாடி கிராம செயலகம் போன்ற திட்டப்பணிகள் குறித்தும், அந்தந்த கிராம ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் சாலைகள் மற்றும் குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து அனைத்து கிராமப்பகுதிகளிலும் குடிநீர், மின்விளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக உள்ளனவா என்பது குறித்து கண்காணித்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் மூன்றாவது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில் துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப்பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜித்தன் ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு

0: மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமை மிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும், மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும், கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சமர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு

முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள்

0: ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25, ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணச்செய்தி. கேட்கும் முன்
2: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: மத்திய அரசு வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு 20.98 கோடி கடன் வழங்கப்பட்டது. இதை மேலும் 6 மாதங்களுக்கு, அதாவது 30/9/2026 வரை நீட்டிப்பு செய்து 2026-27 ஆண்டிற்கு 50 கோடி ரூபாய் நிதி இலக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 9% வட்டியில் 7 ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு 3% வட்டி குறைப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கடன் உத்தரவாதம் திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் வரை மற்றும் பிணைய கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர்கள், அரவை ஆலை உரிமையாளர்கள், உணவு பதப்படுத்துவோர், கூட்டுறவு சங்கங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பயன்பெறலாம். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை திட்டங்களான மின்னணு வணிக மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், சிப்பம் கட்டும் கூடங்கள், பழம் பழுக்க வைக்கும் கூடங்கள், முதன்மைப்படுத்தும் நிலையங்கள், ட்ரோன் தெளிப்பான்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு மையங்கள், நெல் நிலக்கடலை கரும்பு அறுவடை இயந்திரங்கள் போன்றவை வாங்க கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் agriinfra.dac.gov.in என்ற இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையோடு தாங்கள் விரும்பும் வங்கிக் கிளைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை அறிய வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அல்லது வேளாண்மை துணை இயக்குனர், இணைப்பதிவாளர், பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம் அல்லது நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளரை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு வேளாண் அலுவலர் செங்கல்பட்டு மாவட்டம் இவரை 9080640338 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது. வேளாண் ஆலோசனைகள். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம், 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது இன்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினலிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். இன்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி ஒட்டும் திரவத்தோடு கலந்து தென்னையின் ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: பாப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு! ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. சத்த நேரம் மாடுகளை மேய்ச்சலை விட்டுப்பட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் ஓய்வெடுக்கிறேன்.
1: இது என்ன, இந்த மாமரத்துல இருந்து ஒரு மாங்காய கூட பறிக்க முடியல. மரத்து கிளையெல்லாம் ஒசரமால இருக்கு. மரத்துல ஏறி பறிக்க சொல்லலாம்னு பார்த்தா இந்த பக்கமா யாரையுமே காணுமே. இப்ப என்ன செய்யறது? இம்புட்டு தூரம் தோப்புக்குள்ளேயே வந்தாச்சு. சரி சரி, அந்த வரப்பு மேல ஏறி நின்னு யாராவது வராங்களான்னு பாப்போம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே.
0: என் புள்ள வெண்பா, இங்க பாரு புள்ள.
1: அட, யாருடா அது நம்மள கூப்பிடுறது? நம்ம மருதாணி. நல்ல வேலை மருதாணிய பாத்துட்டேன். இந்த புள்ள மரம் ஏறதுல கெட்டிக்காரியாச்சே. சரி சரி, உடனே மருதாணி கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். அந்த புள்ள நமக்கு நிச்சயமா உதவி செய்யும்.
0: வெண்பா, பார்த்து பொறுமையா வா புள்ள.
1: மருதாணி, நீ அங்கிட்டே இரு, நான் அங்கன வாரேன்.
0: என்ன வெண்பா, சந்திக்கு போகலையா? இந்த பக்கமா வந்திருக்க?
1: இல்ல மருதாணி, என் நாத்தனா வள்ளி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு வேற அவங்க ஊருக்கு புறப்படுறாங்க. அதான், அவங்களுக்கு மாமரத்துலேருந்து கொஞ்சம் மாங்காய்களை பறிச்சு கொடுக்கலாம்னு வந்தேன்.
0: அப்படியே புள்ள?
1: ஆமாம் மருதாணி, நீயே பாரு, இந்த மாங்காய் எல்லாம் ஒசரத்தில் இருக்கு. என்னால் எட்டி பறிக்கவே முடியல. நீ தான் மருதாணி, எனக்கு உதவி செய்யணும்.
0: நிச்சயம் வெண்பா, வா புள்ள. வெண்பா, மாங்காய்கள்லாம் போதுமா?
1: போதும் மருதாணி, போதும். நிறையவே பறிச்சு கொடுத்துட்டேன், இதுவே அதிகம்.
0: ஆமாம், உங்க நாத்தனார் வள்ளி மாட்டு பண்ணை வச்சிருக்கதா கேள்விப்பட்டனே, இப்ப எப்படி இருக்கு புள்ள? மாடுகளோட உற்பத்தி எல்லாம் நல்லா இருக்கா?
1: அவங்களுக்கு அது மூலமா நல்ல வருமானம் கிடைக்குது புள்ள. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ புள்ள, அவங்க கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் எல்லாத்தையும் அவங்களே நிலத்துல உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. இதனால கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையும் முழுமையா கிடைக்குது.
0: அப்படியா வெண்பா? இத்தனை நாளும் எனக்கு இது பத்தின விவரங்கள் தெரியாமல இருந்திருக்கேன். எப்பவும் என் மச்சான் மேய்ச்சலுக்கு தான் கூட்டிட்டு போவாரு கால்நடைகளை.
1: மேய்ச்சல் முறை நல்லதுதான் புள்ள, ஆனா முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு பசுந்தீவனம், உலர் தீவனம், அது மட்டும் இல்லாம அடர்த்தீவனம், இந்த முறைகள் எல்லாத்தையும் நாம பின்பற்றணும்.
0: சரியா சொன்னவெண்பா, ஆனா இது பத்தின தகவல்களை யார் சொல்லுவாங்க?
1: இப்ப இது பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே?
0: ஆமா புள்ள.
1: என் கூட இப்ப வா புள்ள, நம்ம ஊரு சமுதாய கூடத்துக்கு போவோம். அங்கன போய் உனக்கு தேவையான விவரங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம்.
0: வெண்பா, கூட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க?
1: சொல்றேன் புள்ள, சொல்றேன். கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப. அனுராதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
2: கறவை மாடு வளர்ப்பு தொழிலானது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே கறவை மாடு வளர்ப்பு தொழில் லாபகரமானதாக அமைந்தால் மட்டுமே விவசாயிகளின் பொருளாதார நிலை மேம்படும். எனவே கறவை மாடு வளர்ப்பு லாபகரமானதாக அமைய கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பெருக்குதல் மிகவும் முக்கியமாக உள்ளது. கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பெருக்குவதில் முறையான தீவன மேலாண்மையினை பின்பற்றுதல் முதன்மையானதாக உள்ளது. ஏனெனில் கறவை மாடு வளர்ப்பில்

ஆகும் செலவினங்களில் சுமார் 60-70% தீவனத்திற்காக மட்டுமே செலவிடப்படுகிறது. எனவே கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப தீவனம் அளித்தால் மட்டுமே தீவனத்திற்கு ஆகும் செலவினை குறைக்க இயலும். பொதுவாக கறவை மாடுகளுக்கு அடர்த்தீவனம், பசுந்தீவனம், உலர்த்தீவனம் ஆகிய 3 வகையான தீவனங்கள் அளிக்கப்படுகிறது. இந்த தீவன வகைகளை பற்றி இப்போது கேட்டு தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பு மாடுகளின் செரிமான முறை பற்றி அறிதல் மிகவும் அவசியமாகும். மாடுகளின் செரிமான முறை என்பது நம்மிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. அதாவது மாட்டின் வயிறானது 4 பகுதிகளை கொண்ட அசையூன் வயிறு என்று அழைக்கப்படுகிறது. மாடுகளுக்கு அளிக்கப்படும் தீவனமானது அவற்றின் அசையூன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்கள் மூலமே செரிக்கப்படுகிறது. இவ்வகை நுண்ணுயிர்கள் நார்ச்சத்து மிக்க தீவனத்தையே நன்றாக செரிக்க இயலும். எனவே கறவை மாடுகளுக்கு மாவுச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை அதிகமாக வழங்கும் பட்சத்தில் அவற்றுக்கு அதிகமான செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதேபோன்று பொதுவாக அதிக அளவு பால் உற்பத்திக்கு அடர்த்தீவனம் அதிக அளவு அளிக்க வேண்டும் என்ற தவறான கருத்து கால்நடை வளர்ப்போருக்கு உள்ளது. அதாவது கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப பால் கறக்கும் திறனுக்கு ஏற்ப பசுந்தீவனம், உலர்த்தீவனம் மற்றும் அடர்த்தீவனம் ஆகிய 3 அடங்கிய சமச்சீர் தீவனம் அளிக்க வேண்டும். முதலாவதாக பசுந்தீவனத்தை பற்றி பார்ப்போம். நமது நாட்டில் கறவை மாடுகள் பெரும்பாலும் பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்ய விளை நிலங்கள் மற்றும் வரப்போரங்களை சுற்றி மேய்ச்சலுக்கு விடப்படுகிறது. ஆனால் இவ்வகையான மேய்ச்சல் நில பயிர்களில் அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை. எனவே கறவை மாடுகளுக்கு தீவன பயிர்களான தீவனச்சோளம், தீவன மக்காச்சோளம், கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், இனியாப்புல், கொழுக்கட்டை புல் மற்றும் பயறு வகை தீவன பயிர்களான வேலி மசால், முயல் மசால், காராமணி போன்ற பல்வேறு தீவன பயிர்களை அளிப்பது மிகவும் முக்கியம். பசுந்தீவன பயிர்களை அவற்றின் பரிந்துரைக்கப்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் சாகுபடி செய்வதன் மூலம் கறவை மாடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க தீவனம் வருடம் முழுவதும் அளிக்க முடியும். இந்த பசுந்தீவனத்தை அளிப்பது ஏன் அவசியம் என்று பார்த்தால், பசுந்தீவனத்தில் கறவை மாடுகளுக்கு வேண்டிய புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து மற்றும் உயிர்ச்சத்து, குறிப்பாக உயிர்ச்சத்து ஏ அதிக அளவில் உள்ளது. கறவை மாடுகளுக்கு இந்த உயிர்ச்சத்து ஏ பசுந்தீவனத்தில் இருந்து மட்டுமே கிடைக்கப்பெறும். இந்த உயிர்ச்சத்து ஏ கறவை மாடுகளின் கருமுட்டை உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. எனவே கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறன் மட்டுமல்லாமல் இனப்பெருக்கத்திறனை மேம்படுத்த பசுந்தீவனம் அளிப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் உற்பத்தி செய்யப்படும் பாலின் விலையானது அதன் கொழுப்பு சத்து அளவினை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது. கறவை மாடுகளுக்கு அடர்த்தீவனத்துடன் பசுந்தீவனமும் அளித்து வளர்த்தால் மட்டுமே கறவை மாடுகளின் பாலின் கொழுப்பு சத்தின் அளவினை அதிகரிக்க முடியும். எனவே பசுந்தீவனம் அல்லாத கறவை மாடு வளர்ப்பு என்பது ஏற்புடையது அல்ல. மேலும் பசுந்தீவனத்தில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளதால் கால்நடைகளின் உடல் வளர்சிதை மாற்றங்கள் மூலம் உண்டாகும் உடல் வெப்பத்தை குறைக்கவும் பயன்படுகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் குறைந்தபட்சம் 20% நிலப்பரப்பில் தீவனப்பயிர் சாகுபடிக்காக ஒதுக்கி பயிர் செய்து கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்க வேண்டும். அதேபோன்று இந்த பசுந்தீவனம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் மிகவும் அவசியம். பொதுவாக சுமார் 400 கிலோ எடை கொண்ட கறவை மாடு 10 கிலோ வரை தீவன உலர்பொருள் உட்கொள்ளும் திறனை கொண்டது. இந்த 10 கிலோ உலர்பொருளில் 6.5 கிலோ பசுந்தீவனமாகவும் 3.5 கிலோ அடர்த்தீவனமாகவும் அளிக்க வேண்டும். அதாவது பசுந்தீவனத்தை கறவை மாடுகளுக்கு சுமார் 5 லிட்டர் வரை பால் உற்பத்திக்கு 8-10 கிலோ புல்வகை பசுந்தீவனமும் மற்றும் 3-4 கிலோ பயறு வகை பசுந்தீவனமும் கொடுக்க வேண்டும். அதேபோன்று 5-10 லிட்டர் பால் கறக்கும் மாட்டிற்கு 10-15 கிலோ புல்வகை பசுந்தீவனம் மற்றும் 5-6 கிலோ பயறு வகை பசுந்தீவனம் கொடுக்க வேண்டும். அதேபோன்று பசுந்தீவனம் என்பது தீவன பயிர் மட்டும் இன்றி மர இலைகளையும் உள்ளடக்கியது. எனவே தீவன மரங்களான சூபாபுல், கிளைரிசிடியா, அகத்தி, கல்யாண முருங்கை போன்றவற்றை தங்களின் விளை நிலங்களில் தீவன பயிர்களை சுற்றி வேலி போன்று நட்டு வளர்ப்பதன் மூலம் வறட்சி காலங்களில் மாடுகளுக்கு

தேவையான பசுந்தீவனத்தை அளிக்க முடியும். மேலும் இந்த தீவன மர இலைகளில் புரதச்சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் இருக்கும். எனவே தீவன மர இலைகளை உலர் தீவனமான வைக்கோலுடன் கலந்து அளிப்பதன் மூலம் வைக்கோலின் செரிமான திறனையும் அதிகரிக்க முடியும். அடுத்ததாக உலர் தீவன வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வைக்கோல், சோளத்தட்டை, கம்பந்தட்டை, கடலை கொடி ஆகியவற்றை சரியான தருணத்தில் அறுவடை செய்து உலர்த்தி சேமித்து உலர் தீவனமாக அளிக்கலாம். பொதுவாக உலர் தீவனத்தில் 40% மாவுச்சத்தும் 30-40% நார்ச்சத்தும் இருக்கும். உலர் தீவனத்தில் இவ்வாறு நார்ச்சத்து மிகுதியாக உள்ளதால் பொதுவாக உலர் தீவனமானது பெரும்பாலும் கறவை மாட்டின் நார்ச்சத்து தேவையினை பூர்த்தி செய்ய வழங்கப்படுகிறது. மேலும் இந்த உலர் தீவனம் உட்கொள்ளும் போது கறவை மாடுகளுக்கு தீவனம் உட்கொண்ட நிறைவு கிடைக்கும். பெரும்பாலும் உலர் தீவனத்தில் ஊட்டச்சத்துக்களின் அளவு குறைவாகவே இருக்கும். எனவே உலர் தீவனத்தை ஒரு நாளைக்கு ஒரு கறவை மாட்டிற்கு 5-6 கிலோ வரை மட்டுமே கொடுத்தால் போதுமானது. அடுத்ததாக அடர் தீவனம் பற்றி காண்போம். கறவை மாடுகள் அதன் முழுமையான பால் உற்பத்தி திறனை வெளிப்படுத்த அடர் தீவனம் அளிப்பது மிகவும் அவசியமாகும். அடர் தீவனம் என்பது தானியங்கள், பின்னாக்கு வகைகள், தவிடு வகைகள், பருப்பு பொட்டு, தாது உப்பு ஆகியவற்றை கறவை மாடுகளின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் கலந்து தயாரிக்கப்படும் தீவனமாகும். பொதுவாக கறவை மாடுகளுக்கு தயாரிக்கப்படும் அடர் தீவன கலவையில் 16% செரிக்கக்கூடிய புரதமும் 65-70% மொத்தம் செரிக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் இருக்கும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட அடர் தீவனத்தை கறவை மாடுகளுக்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 400 கிராம் என்ற அளவில் கொடுக்க வேண்டும். அதாவது 10 லிட்டர் வரை பால் கறக்கும் கறவை மாட்டிற்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 400 கிராம் என்ற அளவில் மொத்தம் 4 கிலோ வரை அடர் தீவனம் கொடுக்க வேண்டும். நாம் இப்போது கறவை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தீவன வகைகளை பற்றி கண்டோம். அடுத்ததாக இந்த கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பாதிப்பதில் மிக முக்கியமான காரணி பசுந்தீவன பற்றாக்குறையாகும். அதாவது பருவமழை பொய்ப்பு காரணமாக கறவை மாடுகளுக்கு வருடம் முழுவதும் நிலையான பசுந்தீவனம் கிடைப்பதில்லை. ஆகவே பருவமழை காலங்களில் மிகுதியாக கிடைக்கும் பசுந்தீவனத்தை நாம் விரயப்படுத்தாமல் சேமித்து வைத்து கோடை மற்றும் வறட்சி காலங்களில் தீவனமாக அளிக்கலாம். இதற்கு ஊறுகாய்ப்புல் தயாரித்தல் ஒரு சிறந்த வழிமுறையாகும். ஊறுகாய்ப்புல் என்பது ஆங்கிலத்தில் சைலேஜ் என்று சொல்வோம். ஊறுகாய்ப்புல் என்பது பசுந்தீவனத்தை அதன் பசுமை மாறாமல் பதப்படுத்தி குழிகளில் சேமித்து வைக்கும் ஒரு முறையாகும். இவ்வாறு தயாரிக்கப்படும் ஊறுகாய்ப்புல்லில் அவற்றின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்படும் ஊறுகாய்ப்புல்லில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் வறட்சி காலங்களில் இந்த ஊறுகாய்ப்புல்லை பசும்புல்லிற்கு மாற்றாக நாம் கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். மேலும் இந்த ஊறுகாய்ப்புல்லானது நல்ல நறுமணத்துடன் பல வாசனையுடன் இருப்பதால் கறவை மாடுகளும் அவற்றை விரும்பி உண்ணும். அடுத்ததாக இந்த ஊறுகாய்ப்புல் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை காண்போம். ஊறுகாய்ப்புல்லானது தீவனச்சோளம், தீவன மக்காச்சோளம் போன்ற மாவுச்சத்து மிக்க தீவன பயிர்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இவ்வகை தீவன பயிர்களை நாம் அதன் பால் பருவத்தில் அறுவடை செய்து அதன் ஈரப்பதம் 35-40% இருக்கும் வண்ணம் உலர்த்தி பின்னர் அதனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சைலோ எனப்படும் தரைமட்ட குழிகளில் காற்று புகாத வண்ணம் பதப்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட ஊறுகாய்ப்புல் பார்த்தால் கிட்டத்தட்ட 1 வருடம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இதனை கறவை மாடுகளுக்கு 1 நாளுக்கு 15-20 கிலோ வரை நாம் தீவனமாக அளிக்கலாம். அதாவது அடர் தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் என 3 விதமான தீவனத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். பொதுவாக இந்த தீவனத்தை தனித்தனியாக கால்நடைகளுக்கு தீவனமாக, அதாவது இந்த தீவனத்தை விவசாயிகள் கால்நடைகளுக்கு பொதுவாக பால் கறப்பதற்கு முன்பு அடர் தீவனத்தையும் அதன் பிறகு பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனத்தையும் தீவனமாக அளிக்கும் பழக்கம் உள்ளது. அதாவது தனித்தனியாக உலர் தீவனம், அடர் தீவனம், பசுந்தீவனம் ஆகியவற்றை தீவனமாக கொடுக்கப்படுகிறது. இதற்கு பதிலாக இந்த 3 தீவனங்களையும் கலந்து முழு தீவனமாக நாம் கால்நடைகளுக்கு அளிக்கலாம். ஸோ இந்த முழு தீவனம் மற்றும் தீவன கட்டி

0: எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை அடுத்து காண்போம். முழு தீவனம் என்பது அடர்த்தீவனம், உலர்த்தீவனம் மற்றும் பசுந்தீவனம் ஆகியவற்றை கால்நடைகளின் உற்பத்தி திறனுக்கு ஏற்றவாறு சரியான விகிதாச்சாரத்தில் கலந்து அளிப்பது ஆகும். அதாவது முதலில் பசுந்தீவனம் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கொள்ள வேண்டும். அதேபோன்று தானியம், பின்னாக்கு வகைகள், தவிடு, உப்பு மற்றும் தாது உப்பு ஆகியவற்றை கலந்து கறவை மாடுகளுக்கான அடர்த்தீவனம் தயாரித்து கொள்ள வேண்டும். இந்த அடர்த்தீவனத்தை நறுக்கிய பசுந்தீவனம் மற்றும் வைக்கோலுடன் சேர்த்து மாட்டின் தினசரி உற்பத்தி திறனுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் கலந்து அளிக்க வேண்டும். இவ்வாறு மூன்றையும் கலந்து அளிக்கும்போது கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் தீவனமாக கிடைக்கப்பெறுகிறது. இதனால் அசையுன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்களின் செரிமானத்தை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கால்நடை கறவை மாடுகளின் பால் உற்பத்தியையும் அதிகரித்து தீவன விரயத்தை தடுக்கலாம். இது மட்டுமல்லாமல் பசுந்தீவனத்தை நன்றாக உலர்த்தி அவற்றுடன் வைக்கோல் மற்றும் அடர் தீவனத்தை கலந்து தீவன கட்டிகளாக தயாரித்து கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். எனவே விவசாய பெருமக்கள் இதுவரை கூறிய தீவன மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரித்து அதிக லாபம் பெறலாம்.
1: என்ன மருதாணி, கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப. அனுராதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் தீந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
2: கேட்டுக்கிட்டேன்பா, எல்லா விவரங்களையும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன். கால்நடை வளர்ப்பு செய்யற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க இவங்க சொன்ன விவரங்க. இனி நான் இந்த தகவல்களை முறைய கடைபிடிச்சு கால்நடை வளர்ப்புல நல்ல லாபம் பார்க்க போறேன்.
1: ரொம்ப நல்லது புள்ள. இத்தனை நாளும் இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுதான் நாங்க எங்க கால்நடைகளை ரொம்ப நல்லா வளர்த்துக்கிட்டு வரோம். அது மூலமா அதிகமான வருமானத்தையும் பாத்துக்கிட்டு வரோம். அதனால இந்த விவரங்களை அம்புட்டையும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் நம்ம எடுத்து சொல்லணும்.
2: கண்டிப்பா வேண்பா, இப்பவே நான் போய் பட்டு, வனஜா, செல்வி எல்லாருக்கிட்டையும் இந்த தகவல்களை ஒன்னு விடாம எடுத்து சொல்லிடுறேன்.
1: சரி புள்ள, அப்ப நாம புறப்படுவோம்.
2: கிளம்பலாம் வேண்பா, ஆனா அந்த மாங்காய் குடைகளை நான் தான் எடுத்துக்கிட்டு வருவேன்.
1: இருக்கட்டும் மருதாணி, நானே கொண்டு வரேன். நீ இம்புட்டு தூரம் எனக்காக வந்து பறிச்சு கொடுத்ததே போதும்.
2: அதெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள, சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு நீ தான் நல்ல தகவல்களை தெரிய வச்சிருக்க, இதுதான் பெரிய விஷயம்.
1: சரி சரி, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேலையாகாது. கிளம்பு வா, போவோம் பிள்ளை.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் மேலாண்மை. ஆமணக்கு என்பது உலகெங்கிலும் தொழில்துறையை சார்ந்த எண்ணெய் வித்து பயிராகும். தற்போது உலகில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆமணக்கு பயிரிடப்பட்டு வருகிறது. இந்தியா, சீனா, பிரேசில், மொசாம்பிக், எத்தியோப்பியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் உலகின் மொத்த ஆமணக்கு உற்பத்தியில் சுமார் 90% பங்களிக்கின்றன. இந்தியாவில் ஆமணக்கு 0.97 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் 1.97 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் ஆமணக்கு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க அளவு உற்பத்தி செய்கின்றன. ஆமணக்கு செடி பூஞ்சை, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் மைக்கோபிளாஸ்மா போன்ற நோய் கிருமிகளால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. இதில் சாம்பல் பூஞ்சான நோய் அதிக விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. இது ஆமணக்கு பூ மற்றும் காய்களில் நேரடியாக சேதத்தை ஏற்படுத்தும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை இந்த சாம்பல் பூஞ்சான நோயை ஏற்படுத்தும். இந்த பூஞ்சை அதிகமாக பெண் பூக்களை தாக்கும். ஏனெனில் பெண் பூக்கள் அதிகம் சதைப்பற்றுடனும் நீர்த்துளிகள் தேக்குவதற்கு ஏதுவாகவும் இருக்கும். இந்த நோய் ஆரம்ப அறிகுறியாக மஞ்சரியின் பூ மற்றும் காய்களில் சிறிய நீல நிற புள்ளியை தோற்றுவிக்கும். பின் கருமை நிற குழிந்த புள்ளிகளாக மாறும். இதிலிருந்து மஞ்சள் நிற திரவம் வெளியேறும். மேலும் பூஞ்சையின் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். நீண்ட நாட்களுக்கு அதிக ஈரப்பதம் தொடர்ந்து நிலவினால் வெளிப்புற சாம்பல் நிற பூஞ்சான வளர்ச்சி காணப்படும். சில நேரங்களில் பூஞ்சானம் தாக்கிய ஆமணக்கு செடியின் தண்டு முறிந்துவிடும். இது போன்று மழைக்காலங்களுக்கு பிறகு பயிரிடப்படும் ஆமணக்கில் அதிக அளவு காணப்படும். தொடர்ந்து பெய்யும் குறைந்த மழை மற்றும் காலை நேர பனியானது இந்த நோயை தோற்றுவிக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் ஆமணக்கு செடியை சுற்றி நிலவும் காற்றின் ஈரப்பதம் மற்றும் அதிகப்படியான தடை சத்து இப்பூஞ்சானம் வேகமாக பரவ முக்கிய காரணிகளாகும். போட்டோட்ரஸ் ரெசினி என்ற பூஞ்சை 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதத்தில் வளரும். இதன் தீவிரம் 27 டிகிரி வெப்பநிலையுடன் 72 மணி நேரம் இலையில் ஈரப்பதம் நிலவும் போது அதிக அளவில் இருக்கும். இதன் மூலம் இப்பூஞ்சானம் நிலத்தில் இருந்து அடுத்த பருவத்தில் ஆமணக்கு பயிரை தாக்கும். ஏத்தாப்பூரில் உள்ள மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் சாம்பல் பூஞ்சான நோயை கட்டுப்படுத்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் வானிலை காரணிகளுக்கும் சாம்பல் நோய்க்கும் உள்ள தொடர்பு ஆராயப்பட்டது. இந்த ஆராய்ச்சி YRCH1 என்ற வீரிய ஒட்டு ஆமணக்கு ரகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் விதைப்பு செய்யப்பட்டு அதனுடன் வானிலை

0: காரணிகளான வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் மழை அளவு கண்காணிக்கப்பட்டது. அத்துடன் சாம்பல் பூஞ்சான தாக்கமும் கண்காணிக்கப்பட்டு ஒப்பிடப்பட்டது. குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரியும் ஈரப்பதம் 83% இருந்தால் இந்த பூஞ்சான நோய் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை மேலும் குறையும் போது நோய் தாக்கம் அதிகரிக்கும். அதே சமயம் காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது நோய் தாக்கமும் அதிகரிக்கும். எனவே குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதம் நிலவும் போது ஆமணக்கில் சாம்பல் பூஞ்சான நோய் ஏற்படும். அதனை கட்டுப்படுத்த நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் ப்ரோபிகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 0.1% தெளித்து கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்போர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார். சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது அரசுமுறை பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இரு நாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள் ஆராய்ச்சி மேம்பாடு புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க தேவையான உபகரணங்களை அரசு வழங்கும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும் காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும் காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும் இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும்

0: தாகவும் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது ஒலி விழா வருவது திரைகானம். முதல் பாடல் அருணாச்சலம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம், சித்ரா.

நேரம் 8:27:15. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து தேவதை படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் இளையராஜா, கவிதா, கிருஷ்ணமூர்த்தி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்காலத்தில் தொடர்ந்து பாகுபலி படத்திற்காக ஒலிப்பது கார்த்திக் டாமினி பட்லா குரல்கள்.

0: என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கா? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சுட்டீங்க? வை
1: தப்பாட்ட இப்ப கூப்பிடாதப்பா.
0: தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி, இங்க வா நீ அடி.

ஏன் சவ்வா இழுக்கிற? சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேர்களே மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இரவு 9:15-10 மணிக்கும். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் அனுஜா குமார் வித் நியூஸ் அட் 9. The headlines. India and Australia adopt a joint declaration on defense and security cooperation to ensure free and open Indo-Pacific. Also ink deal for supply of uranium from Australia. Prime Minister Narendra Modi says India aspires to be one of world's top 3 economies driven by motto

0: கண்ணாடி, ஒரு கையில சீப்பு, எப்படிமா தலை செய்ய முடியும்? இந்த கண்ணாடி கொஞ்சம் பிடிங்க.
1: இதுக்கா இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? அடுப்படையில இருந்து நான் என்னவோ ஏதோ ஒன்னு பதறி அடிச்சுட்டு வரேன்.
0: தோணு பேசாம முதல்ல கண்ணாடி எப்படிங்க? மேல இன்னும் கொஞ்சம் கீழே, சூப்பர் முடியா, அப்படி எப்படிங்க?
1: ஆமா ஆமா, ஒரே இடத்துல நின்னு தலை சீவினாலே முடிப்படியாது. இதுல ஆடிக்கிட்டே சீவினா எப்படிடா?
0: அதான் அதான் பாபு, அதான் மத்தவங்களால முடியாதது இந்த பாபு செஞ்சு காட்டுவான். கண்ணாடிய ஒழுங்கா பிடிங்க.
1: நான் ஒழுங்கா தான் பிடிக்கிறேன், நீதான் ஒழுங்கு இல்லாம ஆடிக்கிட்டே இருக்க. ஆமா, உனக்கு காலேஜுக்கு நேரமா இல்லையா?
0: எப்ப காலேஜுக்கு போகணும்னு எனக்கு தெரியுமே.
1: நீ எப்ப வேணா போ, முதல்ல இந்த கண்ணாடி எப்படி உள்ள? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, பாத்து பாத்து. நீ சீவுற சீவுல முடியெல்லாம் சீப்போட வந்துட போகுது. ஏண்டா தெரியாமதான் கேக்குறேன்?
0: தெரியலன்னா ஏன் கேக்குறீங்க?
1: அது இல்லடா, முனிவர் ஆட்டம் இப்படி முடிய வளர்த்து வச்சிருக்கியே, உனக்கு சங்கடமா இல்ல? ஒரு காதுல மட்டும் தொங்கட்டா மாட்டின்னு இருக்கியே, நாலு பேரு பாத்து கிண்டலா சிரிக்கிறப்போ உனக்கு வெக்கமா இல்ல?
0: ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என் ஹேர் ஸ்டைல குத்தி காட்டி பேசலனா உங்களுக்கு தலை வெடிச்சுடுமே. லாங் ஹேர், காதல வளையம், தொலை தொலனு சட்டை, இப்ப இதுதான் ஐயனப்.
1: அது என்னடா ஐயனப்பு?
0: ஐயனப்புனா இன்டர்நேஷனல் ஃபேஷன்.
1: அப்படின்னா
0: வில்லேஜ்ல இருந்து உங்களை டவுனுக்கு கொண்டு வந்ததே பெரிய சாதனை. ஃபேஷனை பத்தி உங்ககிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாய்க்குளமே, உங்களை கூப்பிட்டது தப்புதான். கண்ணாடியை கொடுத்துட்டு உள்ள போறீங்களா?
1: பேசுவடா பேசுவ, எனக்கு நாகரிகம் தெரியாம இருக்கலாம், உன்ன பத்தி எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா?
0: ஆமாமாமா, ஒரு பர்சனாலிட்டியான பையனை பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தானே சொல்லிருக்காங்க.
1: அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நல்லா கேட்டுக்க, உன் மவனை டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டு, பாக்கறதுக்கு ரெண்டு கட்டானா தெரியறான்னு சொல்றாங்க.
0: இன்சல்ட் இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். யாரெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, கோர்ட்ல கேஸ் போட்டு நஷ்டம் ஈடுவாங்கறேன்.
2: மகனே, உனக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? ஒழுங்கா கிராப் வெட்டிக்க. உங்க அம்மாவுக்கு சௌரி முடி கிடைச்ச மாதிரி இருக்கும், பாக்கறதுக்கு பையனா லட்சணமாவும் தெரியவ. அதுவும் இல்லாம
0: போது நிறுத்துங்க, கிராப் வெட்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் இழிச்சவன் இல்ல. இந்த ஹேர் ஸ்டைலுக்காக என்ன எத்தனை பேரும் சுத்தி சுத்தி வராங்க தெரியுமா?
2: என்னது, ஜூல இருக்கிற மிருகங்களையும் பைத்தியக்காரனையும் தான் சுத்தி சுத்தி பாப்பாங்க, உன்னையும் பாக்குறாங்க.
0: பெத்த மகனை பார்த்து ஒரு தகப்பன் பேசுற பேச்சா இது? நான் 2100 நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க 1100 ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அடி, நோட் திஸ் பாயிண்ட். யார் என்ன சொன்னாலும் நான் இந்த காலத்து நாகரிகப்படிதான் இருப்பேன். என் சுதந்திரத்துல தலையறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.
1: எங்க இவன் இப்படி பண்றானே, நிஜமாவே இதுதான் நாகரிகமோ?
2: எல்லாம் மீடியாவை பார்த்து கத்துக்கிட்டதுதான். மேடையில மேல்நாட்டு இசையில பாடி ஆடுறவங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கவர்றதுக்காக இப்படி எல்லாம் ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது உண்டு. அது கூட அந்த மேடையோட சரி. அத பார்த்துட்டு இவனுங்க இது மாதிரி தெருவில் அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நம்ம பாபு பையன் மாட்டிக்கிட்டதுதான் எனக்கு கவலையா இருக்கு.
1: அப்ப இப்படியே அவன் இஷ்டத்துக்கு விட்டுறதா?
2: விட்டுருவனா? நான் யாரு? கோபாலன் மகன் மாலி.
1: கோ மாலின்னு சுருக்கமா சொல்லுங்க.
2: எப்படி சொன்னாலும் அது நான் தான்.
1: ரொம்ப பெருமைதான். இப்ப என்ன பண்ண போறீங்க?
2: பாபுவை திருத்தறதுக்கு அருமையான ஒரு வழி வச்சிருக்கேன்.
1: என்ன வழி?
2: தெரிஞ்ச இந்நேரம் செஞ்சிருக்க மாட்டேனா? அந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்க. இது மாதிரி சிக்கலுக்கு யோசனை சொல்றதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா, பேரு குண்டு குணசேகரன்.
1: என்னது, குண்டு குணசேகரனா?
2: ஆமா, ஒல்லியா வளர்த்தியா இருப்பா. சென்னையில இருந்து எங்க ஆபீஸுக்கு ரீசெண்டா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான்.
1: ஒல்லியா இருக்கிறவருக்கு எப்படிங்க குண்டுன்னு பேர் வந்துச்சு?
2: அவன் சொந்த ஊரு குண்டூரு.
1: அப்படியா?
2: என்ன நொப்படியா? இப்ப அவன் பேரா முக்கியம், அவன் கொடுக்கற யோசனை தான் முக்கியம். இப்பவே அவனோட பேசி பாபுவை திருத்தறதுக்கு ஒரு வழி பண்றேன். இப்ப நான் வர்றேன்.
1: சரிங்க.
3: என்ன மாலி, ரொம்ப அவசரமா வர சொன்னியாமே, என்ன விஷயம்?
2: குணசேகர், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்.
3: முக்கியமான விஷயம் தானே, பேசிடுவோம். என்னன்னு சொல்லு. என்ன, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, எப்பவும் கலகலன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசுவ. இன்னைக்கு என்ன ஆச்சு, விஷயத்தை சொல்லு மாலி.
2: சொல்றேன் சொல்றேன். ஆமா, நீ போட்டிருக்கிற சட்டை ரொம்ப நல்லா இருக்க, எங்க வாங்கின?
3: இந்த சட்டை ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கே இப்பதான் தெரியுது.
2: இல்ல அது இல்ல, என் பையனை பத்தி உங்ககிட்ட பேசணும்.
3: அதுக்கு ஏன் இவ்வளவு தயார்?

0: நேரம் 9:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு எஸ் ஏ தர்மநாதன், எம் ராமலிங்கம், எஸ் சசிகுமார், தீபம் வரஜா சந்திரகாந்த், எஸ் முருகையன், சோபனா சத்யநாராயணன் ஆகியோர். அப்பாவின் நடிப்பு நாடகம்.
2: என்ன முடி என்ன முடி? ஆமா ஆமா ஆமா அம்மா,
3: ஏண்டா பாபு இப்படி கத்துற? என்ன வேணும்?
2: ஒரு கையில

0: இருக்கும், நிறைய பேசுவோம். உன் பையனுக்கு என்ன, ராஜா வட்டம் இருக்கான். உனக்கு ஒரே புள்ள, செல்லம் கொடுத்து வேற வளர்க்கற, காலேஜில படிக்கிறான். அவன் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துற. 3 மாசத்துக்கு முன்னால ஆபீஸ்ல லோன் போட்டு புது மோட்டர் பைக் வாங்கி கொடுத்த.
1: அதுதான் இப்ப தப்பா போச்சு.
0: என்ன மோட்டர் பைக் இப்ப ஓட மாட்டேங்குதா?
1: அது நல்லாதான் ஓடுது, இவன் ஓட்டம் தான் சரியில்லை.
0: ஏன் காலை நுண்டிக்கிட்டு ஓடுறானா?
1: என்னப்பா நீ, நான் நொந்து போய் பேசிட்டு இருக்கிற, நீ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற.
0: மனசு விட்டு சிரிச்சா கொஞ்ச நேரம் கவலைய மறக்கலான்னுதான். சரி சரி, விஷயத்த சொல்லு.
1: குணசேகர், உனக்கு எத்தனை பசங்க?
0: 4 பசங்க.
1: 4 பசங்களும் எப்படி?
0: என்ன இது, சிவபெருமான் கிட்ட தர்மி கேட்டது மாதிரி என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க?
1: நீ பதில் மட்டும் சொல்லு, உன் பசங்க எப்படி?
0: எப்படின்னா, சுருக்கமா சொன்னா, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க.
1: ஆனா என் பையன் நான் கிழிக்கிற கோட்டையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கானே.
0: அவ்வளவுதானே, கோடு போடுறத நிறுத்து.
1: என்னவோ சோறு போடுறத நிறுத்திங்கிற மாதிரி சொல்ற.
0: உன் பையன் எது செஞ்சாலும் நீ அதுல குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன்.
1: அப்போ தப்பு பண்ண அதை கண்டிக்க வேண்டாமா?
0: மாலி, உனக்கு தெரியாத விஷயம் இல்ல, இளைஞர்கள் திசை மாறுற பருவமே 15 லிருந்து 20 வரையிலும் தான். நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களால இனம் கண்டுபிடிக்க முடியாத பருவம் அது. அந்த நேரத்துலதான் பக்குவமா நல்ல வழியில அவங்க சிந்தனைய திருப்பி விடணும். அந்த வயசுலதான் நிறைய நண்பர்கள் சேர்வாங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நேரம் அது. எதையாவது செய்யணுங்கிற வேகம் இருக்கும், அதுக்கு பின்னால விவேகம் இருக்கான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த நேரத்துல அவங்க கிட்ட போய் இதை செய்ய அதை செய்யாதேன்னு கட்டுப்பாடு விதிக்க கூடாது. ஏன்னா அவங்க சுதந்திரத்துல நாம தலையிடுறதா தப்பு கணக்கு போட்டுருவாங்க.
1: அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு விட்டுறணும்ன்றியா?
0: இல்ல இல்ல இல்ல, அவனோட நீயும் ஒரு நண்பனா மாறணும். அப்பதான் அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவன் வாயாலேயே உன் காதுக்கு வரும். நல்ல நண்பன்கிற முறையில நீ சொல்றத ஒரு புத்திமதியா இல்லாம ஆலோசனையா அவன் ஏத்துக்குவான்.
1: இல்ல குணா, நீ சொல்ற லெவலை எல்லாம் அவன் தாண்டி போயிட்டு இருக்கான். நேரம் கெட்ட நேரத்துல ராத்திரி 12 மணி 1 மணின்னு வீட்டுக்கு வர்றான். காலேஜ்ல தகராறு ஸ்ட்ரைக்குன்னா அந்த கூட்டத்தில் இவனும் ஒருத்தனா இருக்கான். இப்ப புதுசா கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொம்பளையாட்டம் முடிய வளர்த்திக்கிட்டு கோமாளி மாதிரி தெரியறான். உன் மகன் இப்படி தெரியறா, கண்டிச்சு வைக்க கூடாதா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அது இப்படி இருக்குதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவ்வளவுதானே மாலி, இதுவரையிலும் உன் பையன் விஷயத்துல தலையிட வேணாம்னு தான் நான் நினைச்சேன். என் பெரிய பையன் கூட ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தான். நான் ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், சரியாயிட்டான். அதே ட்ரீட்மெண்ட் உன் பையனுக்கு கொடுத்துருவோம். என்ன,
1: என் பையனை திருத்த முடியுங்கறியா?
0: முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். என்ன முழிக்கிற, பையன் உன் வழிக்கு வரலன்னா நீ அவன் வெளியில சேர்ந்துரு.
1: என்னது
0: புரியலையா? அட காதை கொண்டாயா இப்படி? அவ்வளவுதான்.
1: சரி சரி.
2: ஏய் ராஜா, இந்த பாபு பண்ற வேலையை பாருடா. கிளாஸ் கட் அடிச்சிட்டு நமக்கு முன்னாடி வெளியே வந்தான், இன்னும் ஆளையே காணுமே.
3: டேய் குமார், இப்ப அவன் வந்து நாம என்ன செய்ய போறோம்? சுத்துறத 3 ரவுண்டுக்கு பதிலா 2 ரவுண்டோட நிறுத்திக்குவோம்.
2: அதுவும் சரிதான். பாபு ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. அவங்க அப்பா அவன் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறாரு.
3: எங்க அப்பாவும் இருக்காரு, செமஸ்டர் மார்க்க பாத்துட்டு குதி குதிரை குதிக்கிறாரா. அது மட்டும் இல்ல, படிக்க இஷ்டம் இருந்தா இரு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போடான்னு விரட்டுறாரு.
2: அப்புறம்
3: குமார், அவரு விரட்டினது கூட எனக்கு பெருசா படலடா. எழுத்த விட்டு ரேகா இல்ல, ரேகா அத வேடிக்கை பாத்துட்டு நக்கலா சிரிக்கிறாரா. அதத்தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. டேய், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
2: என்ன, ஒழுங்கா படிச்சு நிறைய மார்க் வாங்க போறியா?
3: ஏன்டா இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேசுற? அதுலடா, தெருவுல நிக்க வச்சு அந்த ரேகாவ நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க போறேன்.
2: அதான பாத்தேன், திருந்திட்டியும் பயந்தே போயிட்டேன்டா. ஏய் டாக்டரையா இரு, ரேகாவ மிரட்டி ஈவ் டீசிங் கேஸ்ல மாட்டிக்காத, போலீஸ் கெடுபிடி ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க அப்பாவது வெளியே போடாங்கிறாரு. எங்க அப்பா வெளிய போன காலை உடைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு.
3: இதையெல்லாம் பார்க்கும் போது பாபுவோட அப்பாவை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு.
2: சரி சரி, அதை விடு. போன வாரம் பாபு புதுசா ஒரு சட்டை போட்டு வந்தான் பாத்தியா, ஒரு பக்கம் ஆஃப் ஹேண்டு இன்னொரு பக்கம் ஃபுல் ஹேண்டு.
3: அவனை பார்த்தது எனக்கு சிரிப்பு தாக்கல. எங்க கோவிச்சுக்க போறாருன்னு பயந்துகிட்டே சிரிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள

0: இதுல என்ன வேடிக்கைன்னா, இது மாதிரி நீர் தச்சு போட்டுக்கலான்னு எனக்கு ஆலோசனை வேற சொல்றான்டா. அந்த குளத்தோட நான் மட்டும் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்க, எங்க அப்பா காலம் மட்டும் இல்ல கையையும் சேர்த்து வெட்டிடுவாரு.
1: அப்புறம் எங்க ஆப்பு கேண்டும் புல் கேண்டும் நோ ஹேண்டுதான்.
0: டேய் ராஜா அப்பு வராண்டா, சிரிக்காத. கண்ணாடி தொப்பி இதுல டான்ஸ் வேற.
2: பாபு என்னடா இது, தெருவுல எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நீ இவ்வளவு லேட்டா வர்ற?
3: அதுதான்டா பாபு, நான் லேட்டா வந்தா தான் என் அருமை உங்களுக்கு புரியும்.
2: பாபு என்னடா இது, புதுசா சிகரெட்டும் கையுமா வந்து நிக்கிற? எப்ப இருந்தா இந்த பழக்கம்?
3: நேத்து சிடியில ஒரு ஆல்பம் பார்த்தேனே, அதுல இருந்துதான்.
0: என்ன ஆல்பம் பார்த்தேன்?
3: பாப் மியூசிக் பாடகர் சைக்கிள் சாம்சன் புதுசா ஃபயர்னு ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு.
0: நான் கூட பார்த்தேன். புகை பழக்கத்தினால கேன்சர் வர்றத பத்தி ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போட்ட ஆல்பம் அது.
3: கரெக்ட். அதுல சைக்கிள் சாம்சன் ஒரு இடத்துல ஸ்டைலா சிகரெட்டை விரல வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் கொடுப்பாரு பாரு. நான் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அத பாத்து தாண்டா இந்த சிகரெட் ஸ்டைல நான்
0: கத்துக்கிட்டேன். சிகரெட் பழக்கத்தை விடணுங்கிறதுக்காக அவரு ஆல்பம் போட்டிருக்காரு. நீ என்னடா, அவர் எதை செய்யக்கூடாதுங்கிறாரோ அதை செஞ்சுகிட்டு நிக்கிறீ. என்னடா பாபு இது,
2: சைக்கிள் சாம்சனோட பேரையே கெடுத்துடுவான் போல இருக்கு.
3: ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். என்னங்கடா திடீர்னு ஃபாதர் ரேஞ்சில அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எது ஸ்டைல் பட்டாலும் அதை யார் எந்த ரூபத்துல செஞ்சாலும் உடனே பிக்கப் பண்ணிடுவேன். கலா பண்றீங்க? உங்களுக்கும் சேர்த்து ஒரு பாக்கெட் வாங்கி வந்தேன். இனிமே கூட்டு கச்சேரி கிடையாது, தனி அவர்தனம் தான்.
0: பாபு கோபிச்சுக்காத பாபு, நாங்க பேசுன தப்புதான்.
3: அதானே பார்த்தேன்.
0: எதை செஞ்சாலும் நம்ம மூணு பேரும் சேர்ந்துதான் செய்யணும்னு நாம ஏற்கனவே சபதம் செஞ்சிருக்கோம். அதுல எந்த மாற்றமும் வேணாம். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தம் அடிப்போம். கம் ஆன்.
4: ஹலோ ஹலோ,
5: யாரு யாரு நீங்க? என்ன இது, கேட்காம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க?
4: ஏன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் யார கேக்கணும்?
5: என்னது, உங்க வீடா? இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீங்க நீங்க வந்து?
4: நானேதான், சாட்சாத்துவம் புருஷ திருவாளர் கோ மாலி.
5: என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீளமான தலைமுடி, தொள தொள சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் வேற, கூலிங் கிளாஸ், மாறுவேட போட்டு ஏதாவது கலந்துக்க போறீங்களா?
4: இந்த ஜடாமுடி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: சகிக்கல.
4: வெற்றி, எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி.
5: இதுல உங்களுக்கு என்ன வெற்றி?
4: இந்த கோலத்துல மத்தவங்க என்ன பார்த்து மூஞ்ச சுளிக்கணும், அதுலதான் என்னோட லட்சியமே அடங்கி இருக்கு.
5: கன்றாவி, ஏன் தான் உங்க புத்தி இப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. பையனை திருத்துறேன் பையனை திருத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப உங்களை திருத்துறதுக்கு ஒரு ஆளு வரணும் போல இருக்க. முதல்ல அந்த ஜடாமுடிய கட்டி தூக்கி எறிங்க. ஒரு வீட்டுல ரெண்டு பைத்தியம் இருந்தா தாங்க முடியாதுங்க.
4: ரெண்டு பைத்தியம்னு உன்னையும் அவனையும் தானே சொல்ற?
5: என்னது இங்க பாருங்க, இந்த கோலத்துல உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப அழுக அழுகையா வருது. முதல்ல எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிங்க.
4: கழட்டி எறியறதுக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? இதுக்கே இப்படி பயந்துட்டியே, இன்னும் என்னவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சின்னதா ஒரு குறுந்தாடி, அத மட்டும் இந்த உதட்டுக்கு கீழே ஒட்ட வச்சேன்னு வச்சுக்க.
5: ராப்பிச்சக்கார மாதிரியே இருக்கும்.
4: கொஞ்சம் கூட ரசனையே இல்ல உனக்கு. நீ நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நான் இளமையா இருக்கேனா?
5: ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்?
4: நிச்சயமா?
5: நிச்சயமா.
4: சத்தியமா?
5: இந்த அல்ப விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அனாவசியமா சத்தியம் கேட்காதீங்க.
4: நான் இளமையா இருக்கிறது உனக்கு அல்ப விஷயமா? உன்னால சத்தியம் பண்ண முடியல. இப்பவே நான் வெளியே போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சொந்த பந்தத்தை எல்லாம் கேட்டு நான் இளமையா இல்ல முதுமையான்னு முடிவு பண்றேன். நான் வர்றேன்.
5: என்னங்க என்னங்க, என்னது இப்படியே வெளியில போறாரு?
4: சிங்கப்பூர் சீமையிலே நான் பிறந்து வளர்ந்தேன், பூமியிலே பறந்து பறந்து ஆடி வந்தே, புதிய ராகம் பாடி வந்தேன். சிங்கப்பூர்
6: குமார், அங்க பாடுற ஒரு ஆளு வினோதமா டிரெஸ் பண்ணிக்கிட்டு பாட்டும் டான்ஸுமா வந்துட்டு இருக்காரு.
0: ஆமாண்டா ராஜா.

0: போடா.
1: பைத்தியக்காரனோ இல்லடா. எஸ்
0: காலேஜ் காம்பஸ் எப்படி அந்த பைத்தியத்தை விட்டாங்க ராஜா? இந்த ஆளு மூஞ்சிய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா.
1: அதானே பார்த்தேன். பைத்தியம்னா உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே.
0: தானே வேண்டாங்கிறது.
1: சரி விடு, எனக்கும் தெரிஞ்ச முகமா தான் இருக்கு. ஆஹா, ஏய் குமார், என்னடா அது? அந்த ஆளு நம்ம கிட்ட தாண்டா வர்றாரு.
0: ஆமாண்டா ஆமாண்டா, மேல விழுந்து பிராண்ட போறாரு. ஏய் ஓடிடலாமா?
1: ஓடுனா விட்டுவாரா? பைத்திய காரணம் நாயும் ஒண்ணுடா.
0: ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்?
1: எல்லாம் கேள்வி ஞானம் தான். எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்போம். பக்கத்திலேயே வந்துட்டாரு.
2: தம்பிகளா, எப்படி இருக்கீங்க?
0: குசலம் விசாரிக்கிறாருடா.
2: என்ன ஒண்ணு பேச மாட்டேன்றீங்க? தெரிஞ்ச போகமா இருக்க, யாரா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா?
0: ஆமா சார், உங்க குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க.
2: முகம் தெரியுது, குரல் புரியுது, ஆனா நான் யாருன்னு தெரியல. முகம் பார்த்த மாதிரி இருக்கு, குரல் கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா அடையாளம் தெரியல. சக்சஸ், கிரேட் சக்சஸ். டேய் மாலி, நீ எங்கேயோ போயிட்டடா.
1: டேய் குமார், தனியா பேசுறாரா? நிச்சயமா இது அந்த கேஸ் தான். யாரு சார் மாலி?
2: தெரியல, நான் தான் இந்த மாலி.
1: நீங்களே உங்ககிட்ட பேசிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் அடுத்தவங்ககிட்ட தான் பேசுவோம், இப்படி தனியா பேசிக்க மாட்டோம்.
2: தானா பேசிக்கிறது ஒரு தனி கலை, உங்களுக்கு அதெல்லாம் வராதுப்பா.
0: ஆமா ஆமா, பைத்தியங்களுக்கு மட்டும்தான் வரும்.
2: என்ன மனவர,
1: பந்தயம் கட்டினா கூட வராதுன்னு சொல்றான்.
2: அதானே பார்த்த, ஏன் காதுல ஏதோ பைத்தியம்னு கேட்டுச்ச.
1: சார் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே, ஒரே சஸ்பென்ஸா இருக்கு.
2: அவ்வளவுதானே, சஸ்பென்ஸ உடைச்சிடுற. இந்த கண்ணாடி தொப்பி ரெண்டு எடுத்துட்ட, இப்ப பாருங்க.
1: சார் நெருங்கி வந்துட்டீங்க, ஆனா இந்த ஜடா முடிதான் கொஞ்சம் இடிக்குது.
2: முடி இடிச்சா தள்ளி நில்லுனப்பா.
1: சார் நீங்க பாபுவோட அப்பா இல்ல?
2: இல்லையா, நான் பாபுவோட அப்பாவே தான்.
0: பாவமே, என்ன சார் ஆச்சு உங்களுக்கு?
1: எவ்வளவு நாள் சார் இப்படி?
2: புதுசா வந்த சேனல்ல ஒரு ஃபேஷன் பெரேடு பார்த்தேன், மனச பறி கொடுத்துட்டேன். பழசெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த ஸ்டைலுக்கு மாறிட்டேன். இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்டைல் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
0: சார் சார் போதும் சார், இது போதும், இதோட நிறுத்திடுங்க சார்.
1: சார் இந்த அழகான ஜடாமுடி, குறுந்தாடி, 70mm சைஸ்ல ஒரு கருப்பு கண்ணாடி, எங்கயோ போயிட்டீங்க சார்.
0: சார் நான் புகழ்ச்சிக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க சார. எங்க காலேஜிலேயே சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு உங்க பையனை சொல்லுவோம், அவனையே நீங்க தூக்கி சாப்பிட்டீங்க சார்.
2: கேக்க குழு குழுன்னு இருக்கு. இந்த ட்ரெஸ் பாபு கிட்ட காட்டலான்னு வந்தேன், அவனை காணோம். அவன் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஆமா, உங்க காலேஜ் பசங்க ஏன் என்னையே முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க? நான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தான் பாபுவோட அப்பான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. வரட்டுமா? டாடா, பை பை. சிங்கப்பூர் சீமையில பிறந்து
0: வந்தேன். என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறாரு. நல்லா தானே இருந்தாரு.
1: பாபுவை நினைச்சா தாண்டா பாவமா இருக்கு. இந்த காலேஜுக்குள்ள தலை நிமிந்து நடந்து வருவான், ஆனா இனிமே தலை குனிவு தான்டா அவனுக்கு. நமக்கு வீட்டுக்குள்ள மட்டும்தான் மரியாதை போச்சு, பாபுவுக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை போயிடுச்சு. பாபு வந்தா அவன் முகத்தை பார்க்க சங்கடமா இருக்கும். வா, நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாம்.
3: போன மனுஷனை இன்னும் காணோம்? எங்க போய் என்ன கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. புதுசா யாரோ வேற கேட்ட திறந்துகிட்டு உள்ள வராங்க. யார் அது? யாரு?
4: அம்மா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நீங்க?
4: உங்க கணவர் மாலியோட நண்பர், நாங்க ஒன்னா வேலை பாக்குறோம்.
3: ஓ, குண்டு குணசேகரன்றது நீங்க தானா?
4: எப்படி அவ்வளவு துல்லியமா சொல்றீங்க?
3: நீங்க ஒன்னியா இருக்கிறத பாத்துதான் சொல்றேன்.
4: சரியா சொன்னீங்க, என் பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லதான். மாலி இருக்காரா?
3: அப்போ நீங்க அவரை பாக்கலையா?
4: பாத்திருந்தா நாயமா இங்க

0: கேட்க வந்தவரு உங்ககிட்ட யோசனை கேட்டிருக்கணுமா இல்லையா?
1: என் கிட்ட யோசனை கேட்கலன்னு யார் சொன்னா?
0: பின்ன சர்க்கஸ் பஃபூன் மாதிரினா வந்து நின்னாரு.
1: அப்படி நிக்க சொல்லி ஐடியா கொடுத்தவனே நான் தான்.
0: என்ன சொல்றீங்க நீங்க?
1: முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்.
0: நாங்க ஊக்க வச்சு கூட முள்ள எடுப்போம்.
1: அட, குண்டூசியால கூட தான் முள்ள எடுக்கலாம். இப்ப அதுவா முக்கியம்? பழமொழியும் அதோட கருத்தும் தான் முக்கியம்.
0: தெரியாம சொல்லிட்டங்க. சரி, இப்ப எதுக்கு அந்த பழமொழி?
1: உங்க மகனை உங்க மகன் தான் திருத்தணும்.
0: எனக்கு ஒரு மகன் தாங்க இருக்கான்.
1: அது தெரியாதா எனக்கு? உங்க மகன் வடிவத்துல உங்க வீட்டுக்காரரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு.
0: அப்ப என்ன ஆகும்?
1: பெருசா ஒண்ணும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க லேசா புயல் வீசும், இடி இடிக்கும், கண்ணை பறிக்கிற மின்னல் அடிக்கும், கடைசியா சோன்னு மழை பெய்யும்.
2: போச்சு, எல்லாம் போச்சு. காலேஜில் எனக்கு இருந்த மானம், மரியாதை, டிக்னிட்டி எல்லாமே போச்சு.
0: என்னப்பா ஏன் ரொம்ப கோபமா பேசுற?
1: தம்பி கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு.
2: யார் இவரு?
0: உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பா, அவர் கூட வேலை செய்யறாராம்.
1: என் பேரு குண்டு குணசேகரன்.
2: அங்கிள், நீங்களே கேளுங்க, இந்த அநியாயத்தை உங்க ஃப்ரெண்ட் எப்படி செய்யலாமா?
1: எப்படின்னு நீ சொல்லவே இல்லையே.
2: குடுகுடுப்புக்காரர் மாதிரி ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு, புள்ள பிடிக்கிற மாதிரி காலேஜில் நின்னுகிட்டு, நான் தான் பாபுவோட அப்பா, நான் தான் பாபுவோட அப்பான்னு சொல்லி பாட்டு வேற பாடி டான்ஸ் ஆடி கூத்தடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு.
0: பாபு, பாபு, இவர் தான் உங்க அப்பாவுக்கு
1: உற்ற நண்பர்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க.
0: ஆமா ஆமா.
1: இப்ப எதுக்கு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு? பாபு, அப்புறம் என்ன ஆச்சு நீ சொல்லுப்பா.
2: காலேஜுக்குள்ளார நுழையறேன், எல்லா பசங்களும் என்ன பார்த்து சைலண்டா லுக்குறாங்க. ஒரே மயான அமைதி. பசங்க பக்கத்துல போய் காலேஜ்ல பெரிய ஆளுங்க யாராவது இறந்துட்டாங்களான்னு மெதுவா விசாரிச்சேன்.
1: அப்படி ஏதும் நடந்திருந்தா தான் பரவாயில்லையே. ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொல்லி இருப்பாங்களே.
2: கரெக்ட் அங்கிள், பக்கத்துல இருந்த மாதிரி சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: இந்த இடத்துல இப்படி டயலாக் வந்தா தான் சரியா இருக்கும்னு கெஸ் பண்ணேன். அது சரியா கிளிக் ஆயிடுச்சு. நீ மேல சொல்லு.
2: அதுக்கு மேல அவங்க சொன்னத என் வாயால எப்படி அங்கிள் சொல்றது?
1: இதுக்கெல்லாம் டப்பிங் கொடுக்க முடியுமா? நீ ஏன் சொல்லு, நாங்க புரிஞ்சுக்கிறோம்.
0: ஐயோ, அந்த கோலத்தோட காலேஜுக்கே வேற போயிட்டாரா?
2: அதேதான், இனிமே காலேஜ் பக்கம் தலை காட்ட முடியாது. என்ன பார்த்தா பயந்து ஒதுங்கி போறவன் கூட இப்ப தக்கலா சிரிக்கிறான்.
0: ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சேன். சொல்ல சொல்ல கேட்காம போனாரே அந்த மனுஷன்.
2: நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தாரு. இப்படி ஒரு ஐடியாவை எந்த சோமாரி சொல்லி கொடுத்தானே?
0: இவருதான்
1: கேக்குறேன் தம்பி. அப்பா பண்ண தப்புக்கு அனாவசியமா எதுக்கு நல்ல மனுஷங்களை எல்லாம் திட்டுற? நீ என்ன பண்ற? அப்பா வந்ததும் ஏன் இப்படி பண்ணீங்க, என்ன ஏதுன்னு புடி புடின்னு புடி. நானும் உங்க அம்மாவும் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். சரிதானம்மா?
0: என்ன சரிதானம்மா? நீங்க தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு.
1: வந்துட்டாரு உங்க அப்பாவே வந்துட்டாரு. பாபு, நீ கோதாவில இறங்கு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
3: நீ எப்ப வந்த?
1: இப்பதான்.
3: இரு இரு, உன்னை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்.
1: தேவையில்லை தேவையில்லை, எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு.
3: அப்படியா? லலிதா, குணாவுக்கு டீ காபி ஏதாவது கொடுத்தியா?
0: அது ஒண்ணுதான் பாக்கி.
3: பார்த்து கழுத்து சுளிக்க போகுது. பாபு, நீ ஏன் கம்முன்னு நிக்கிற? ஏதாவது பொறி பொறின்னு பொறிஞ்சு தள்ளுவ, வர அமைதியா நிக்கிறியே.
2: டாடி, எங்க காலேஜுக்குள்ளார என்ன அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க?
3: ஏன்பா, இப்ப என்ன நடந்து போச்சு?
1: மாலி, என்ன நடந்து போச்சுன்னு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறியே.
3: குணா, என்ன ஆச்சு உனக்கு? நீ தானே என்ன?
1: நான் தான், நான் தான் உன்னை கேக்குறேன். நியாயத்துக்காக யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம், தெரியும்ல? என்ன பாபு சொல்ற?
2: நல்லா கேளுங்க அங்கிள். காலேஜ்ல எனக்கு எப்படி ஒரு இமேஜ் இருந்துச்சு தெரியுமா? சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு யூஜில இருந்து பிஜி வரைக்கும் என்ன எல்லாத்துக்கும் தெரியும்.
1: அத்தனை
2: நாளும் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த புகழ ஒரே நாள்ல உரு தெரியாம பண்ணிட்டாரு அங்கிள். கோமாளியோட மகன் கோமகன் பாபு போறான்னு என் காது கூடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிள்.
1: உனக்கு ஒரே இன்சல்டிங்கா இருந்திருக்குமே.
2: கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கிரேட் இன்சல்டிங்.
3: உன்னால அந்த அவமானத்தை தாங்க முடியல. இல்ல, ஒரு நாள் நான் இந்த கோலத்துல போனதுக்கே

0: உனக்கு அவமானமா இருக்க, நீ தினம் தினம் இதே மாதிரி போறியே, இது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தைகளை உன்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்றிய, உன்னை பத்தி என்கிட்ட வருத்தப்பட்டு மத்தவங்க கேக்குற வார்த்தைகளை என்னால மட்டும் தாங்க முடியுமா? இந்த நீளமான முடி, ஒரு காதுல தொங்கட்டா, இப்படி பொருத்தம் இல்லாத தோற்றத்துல காட்சி கொடுக்கறிய, பொறுப்பு இல்லாத பிள்ளைய பெத்து வச்சிருக்கான் பாருன்னு என்ன நேரடியாவும் மறைமுகமாவும் கேள்வி கேட்கறவங்க முன்னால நான் எப்படி கூணி குறுகி போயிருப்பேன்னு ஒரு நாளாவது நினைச்சு பாத்தியா? பாபு, நாகரிகமா இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லல, உன் வயசை கடந்து வந்தவன் தான் நான். உன்னோட சுறுசுறுப்பு, புதுமையா எதையாவது செய்யணுங்கிற ஆர்வம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்கும் ஒரு எல்லை இருக்குப்பா. அந்த எல்லைய தாண்டப்ப எனக்கு கிடைச்ச கோமாளி பட்டம் தான் உனக்கும் கிடைக்கும். என்ன பத்தி நேரடியாவே சொல்லிட்டாங்க, ஆனா உன்னை பத்தி நீ இல்லாத நேரத்துல கேலியா பேசி சிரிக்கிறாங்கப்பா, அத நீதான் புரிஞ்சுக்காம இருக்கிற. பாபு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி உன்னை தலைகுனிய வைக்கணும்னு நான் நிச்சயமா நினைக்கல. அவமானம்னா என்ன, அது எந்த அளவுக்கு பெத்தவங்க மனச பாதிக்கும்னு நீ ஃபீல் பண்ணணும்னு தான் இந்த குண ஆங்கிளோட யோசனைப்படி சங்கடத்தோட இந்த வேஷம் போட்டேன். இனிமே உன் சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன். உனக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நடந்துக்கலாம். பாபு, உனக்கு என்னால ஏற்பட்ட அவமானத்துக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு.
1: டாடி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நாகரிகத்துக்கும் அலங்கோலத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பெரியவங்க நீங்க சொல்ற புத்திமதி எல்லாம் ஏன் சுதந்திரத்துக்கு நீங்க போட்ட தடைன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இனிமே இந்த தப்பு நிச்சயம் நான் பண்ண மாட்டேன்.
0: இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்த்து உங்க அப்பாவை கிண்டல் பண்ண மாட்டாங்க.
2: ஆனா நான் கிண்டல் பண்ணுவேன்
1: அங்கிள்.
2: ஆமா, உங்க அப்பாவின் நடிப்பு சூப்பர்னு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு மாலியாக எம் ராமலிங்கம், பாபுவாக பி சசிகுமார், ராஜாவாக தீபம் வரஜா சந்திரகாந்த், லலிதாவாக சோபனா சத்யநாராயணன், குமாராக எஸ் முருகையன், குணசேகரனாக எஸ் ஏ தர்மநாதன். அமைப்பு செண்டாக்காடு எஸ் முருகையன், நரிப்பாடி டி ராஜு. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிப்பது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது, படம் பூவரசன்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் மனோ குழுவினர் பாடியது படம் கல்கி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அவ்வை சண்முகை படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஹரிகரன், சுஜாதா.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.8°C, குறைந்த வெப்பநிலை 30.8°C. பதிவான மழை அளவு 18.4 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 96%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.5°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.8°C, பதிவான மழை அளவு 7.4 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39°C ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 29 முதல் 30°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நாளை நம்முடனே வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, இதில் காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசுவாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 4ஆம் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரை கானம். 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் குடிநீரை காய்ச்சி குடிப்பதன் நன்மை, சி அனுசியா அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி

0: சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02-8:30 திரைகாணம், 9 மணிக்கு அரங்கிசையில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். சின்னராஜா குப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ஆர் மாதவி லதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் செல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். தொடர்ந்து கதையரங்கம் வழங்குபவர் ஜோனால். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சியில் ஒடிய மொழி பாடல். எழுதியவர் கே சி பாணிகிரகி, இசை அக்ஷய்குமார் மோகன். மாலை 5:30 திரைகாலம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. நாளை 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை வழி மேலாண்மை. ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களின் அனுபவங்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசையில் வி எல் குமார், வி எல் வி சுதர்சன் ஆகியோரின் வயலின் இசை இடம்பெறும். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. அலைவரிசையில் காலை 3:10 இனிய ராகம் பேகம் பர்வீன் சுல்தான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். மாலை 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் கீர்த்தனா வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மணிக்கொடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது நிலையத்தின் பல்வேறு அறிவரிசைகளில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்னும் சில நிகழ்ச்சிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. India and Australia today adopted a new joint declaration on defence and security cooperation and a maritime security collaboration roadmap to promote a free, open and inclusive Indo-Pacific. The deals were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and his Australian counterpart Anthony Albanese during the 3rd Australia-India Annual Leaders Summit in Melbourne. In a joint press statement after the talks, Prime Minister Modi said, "The Indo-Pacific is not just a meeting point of two oceans, but showcases the shared aspirations of like-minded democracies like India and Australia." Later, briefing the media, Foreign Secretary Vikram Misri said, "Both the sides finalized the administrative arrangement for a long-term supply of Australian uranium to India. The agreement is expected to strengthen India's clean energy program and support its net zero goals." Prime Minister Narendra Modi today said, "India's aspiration to become one of the world's top three economies at the earliest is driven by the motto of grow more, achieve more." Mr. Modi was addressing the Indian community at the Marvel Stadium in Melbourne.
2: 21वीं सदी का भारत आज विकसित होने के लक्ष्य पर काम कर रहा है. ये वो भारत है जो कहता है ग्रो मोर अचीव मोर. हम 140 करोड़ एस्पिरेशन से भरे राष्ट्र है. हम अधीर है, बेसब्र है. हम दुनिया की सबसे तेजी से बढ़ती इकोनॉमी है, लेकिन हम जल्द